அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிமேனன் பாடிய மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே என தொடங்கும் பாடல்.

விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஆன்மீக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 11 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை ரெயின்போ எஃப்எம் 101.4 பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு.
0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் 1 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 6:03 ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது அமையவும், அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷமான நாளாக இது வந்து அமையவும் ஆர்ஜேவே கூட அன்பு வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். 101.4 தொடர்விருப்பது
2: பக்தி நேரம்.
1: நேயர்களே, பக்தி நேரத்தில் உங்களுக்காக முதலாவதாக வரவிருக்கக்கூடிய பாடல் வள்ளலாருடைய வரிகளில் எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய குரலில் விநாயகர் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேயர்களே, பக்தி நேரத்தில் விநாயகர் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டீர்கள். அடுத்ததாக நித்யஸ்ரீ மகாதேவன் உடைய குரலில் பார்க்கடல் உதித்தவளே என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பக்தி நேரம்.
1: நேரம் 6:13. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி நேரம். பக்தி நேரத்தில் உங்களுக்காக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கக்கூடிய பாடல் தமிழ் நம்பி வரிகளில் வாணி ஜெயராமன் இசையில் பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேயர்களே, வாணி ஜெயராமன் குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டீர்கள். அடுத்ததாக காதல் மதி வரிகளில் சித்ராவுடைய குரலில் ராகவேந்திரர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மீண்டும் ஒரு இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டே ட்யூன்ட் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பக்தி நேரம்.
1: நேரம் 6:23. நேர்கள்

கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி நேரம். பக்தி நேரத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் சிஸ்டர் சாரா நவரோஜி வரிகளில் சிஸ்டர் நாரா நவரோஜியுடைய குரலில் சந்தோஷ கீதம் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திரையின் எஃப்எம் 101.4.

0: பக்தி நேரம்.
1: நேயர்களே, பக்தி நேரத்தில் அடுத்ததாக கே வீரமணி உடைய குரலில் ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4.

0: பக்தி நேரம்.
1: நேரம் 6:34 நிமிடம். நேயர்களே, தற்பொழுது பக்தி நேரம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி நேரத்தில் உங்களுக்காக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கக்கூடிய பாடல் கயல் ஏஆர் ஷேக் முகமது குரலில் மற்றும் நாகூர் சலிமுடைய வரிகளில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் திரு ரெயின்போ FM 101.4.

6:38 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி நேரம். பக்தி நேரத்தில் உங்களுக்காக அடுத்ததாக முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்தீர்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: தொடர்வது
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமை

0: கொலைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 PM தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார்.

தேவிகா சிகாக் 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 6:55 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரயின்போ எஃப்எம் 101.4. 101.4 தொடரவிருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள பாலசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காற்று என்பது நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்று. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, வாழ முடியாது. அதிலும் தென்றல் காற்று சுகமானது. இந்த தென்றல் காற்று வேணும்னா நிறைய மரம் மட்டைகளை பராமரிக்கணும். காற்றுல கார்பன் கழிவுகள் சேரக்கூடாது. காற்றோடு தான் எல்லா உயிர்களின் மூச்சும் கலந்திருக்குது. அப்படியாப்பட்ட காற்றை நாம் மாசாக்கக்கூடாது. ஆக்கினால் எதிராளிகள் அதை காசாக்கிடுவாங்க. வாயுக்களின் இயக்கமே காற்று எனப்படுகிறது. இதன் வேகத்தை பொறுத்து தான் அதை தென்றல் என்றும் புயல் என்றும் பிரிக்கிறோம். குளிர்ந்த மென் காற்றை தென்றல்ங்கிறோம். வேகமான சூறை காற்றை புயல் காற்றுன்னு அழைக்கிறோம். காற்று வீசுவதால் தான் நாம் பேசுகிறத மற்றவர்களால் கேட்க முடியுது. இந்த சூழலில் உழன்று கொண்டிருக்கும் காற்று தான் பட்டங்களையும் காற்றாடிகளையும் சுழல வைக்குது. எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கவும் காற்று உதவுது. பாலசுப்ரமணியன் சார், ஒரு நாளைக்கு நீங்கள், நான், ஏன் எல்லா சராசரி மனிதனும் 20,000 முறை மூச்சு இழுத்து வெளியிடுறோம். இது அனிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கும் செயல், நிறுத்த முடியாது. அதற்கு காற்று வாயு மண்டலத்தில் இருக்கணும். நமது பூமியை சுற்றி காற்று மண்டலம் அமைஞ்சிருக்கு. சுமார் 1,000 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக காற்று மண்டலம் காணப்படுது. அழுத்த வேறுபாடு காரணமாக வாயுக்கள் இயக்கம் பெறுது. அதையே நாம் காத்துங்கிறோம். நமது உடலும் அதை உணர்கிறது. காற்று மண்டலம்ங்கிறது 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுது. கீழ்வெளி, அடுக்குவெளி, அயனிவெளி, மேல்வெளின்னு பிரிக்கிறாங்க. 3வது அடுக்கான அயனி வெளியில்தான் மின்காந்த அலைகள் மறிக்கப்பட்டு அனுப்பப்படுவதால் நம்மால் வானொலி ரேடியோ கேட்க முடியுது. காற்றை வாணிபக்காற்று, பருவக்காற்று, முனைக்காற்று, நிலக்காற்று, கடற்காற்றுன்னு 5 வகையாக பிரிக்கிறாங்க. காற்று வேகமாக வீசுறதுனால பூமியில் இருக்கும் மண் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் அரிப்பு ஏற்படும். அதாவது வலுவான காற்றுனால லகுவான பொருட்கள் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு கடத்தப்படுது. இப்படி காற்றின் வினையால் நடைபெறும் செயல்களால் நமக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. காற்றழுத்தம் இல்லாத இடத்த வெற்றிடம்ங்கிறோம். இந்த வெற்றிடம் கூட 17 வகைகளாக விஞ்ஞானத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. காற்று வீசுதல் மற்றும் வெப்பநிலை காரணமாக வானிலையில் மாற்றங்கள் உண்டாகுது. காற்றின் இயக்கத்தை கொண்டு வானிலையை கணித்து சொல்ல முடியும். காற்று மண்டல அழுத்தம் 76 சென்டிமீட்டருக்கு கீழே போச்சுன்னா மழையும் புயலும் ஏற்படும். மேகங்களுக்கு இடையே காற்று வெளி மின்சாரம்

0: கடத்தப்படுவதால் கண்கூசும் ஒளியும் கடும் இறைச்சலும் உண்டாகும். அதைத்தான் மின்னல் இடி அப்படிங்கிறோம். காற்றை நம்பித்தான் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு அவை இயங்குகின்றன. பாலசுப்ரமணியன் சார், உலகில் காற்றாலை மூலம் அதிக மின் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. நம்ம நாட்டிலையும் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுது. இங்கே பொள்ளாச்சி, உடுமலை, தெற்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதுபோல நமது ஒவ்வொரு அசைவிலும் காற்று அங்கம் வகிக்குது. அப்படியாப்பட்ட காற்றை, அதிருக்கும் சூழலை நாம் மாசுபடாமல் பார்த்துக்கணும். அது நமது வாழ்வுக்கு நல்லது. எப்படி மாசுபடாமல் பார்த்துக்கிறது? இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது. இன்னும் புது புது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். மரங்கள் தான் நமக்கு இயற்கையான காற்றை கொடுக்கக்கூடியவை. வாகன பெருக்கம் காற்றை மாசுபடுத்தும். எந்த கழிவையும் எரிக்கக்கூடாது. மாசில்லா காற்றை சுவாசித்து நிம்மதியான நல்லதொரு வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கில் நேரம் சரியாக 7:01 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோல். ஒரு சூரியன் காலையில் எப்படி அந்த விடியல் வந்து ஒரு உதயத்தை நோக்கி பயணிக்குதோ, அதே மாதிரி இந்த காலை பொழுதோடைய விடியலும் உங்கள் அனைவருக்குமே ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க ஆர்ஜே விவேக்குடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு எஸ் வணக்கம் சென்னை ஷோவில் போகலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.

வணக்கம் மக்களே. எஸ் ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் வணக்கம் சென்னையில் என்ன கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ரொம்ப ஆவலாக கேட்குறது வந்து எங்கள் காதில் வந்து கேட்குது. எஸ் இன்றைக்கி நான் வணக்கம் சென்னையில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, அதாவது திரு விபி சிங் அவர்கள் ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து, அதாவது எத்தனை காலங்கள் வந்து பிரதமராக வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்து பதவி வகிச்சிருக்காரு அப்படின்ற கேள்வி தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வணக்கம் சென்னையில் உங்கள் முன்னாடி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் போயிட்டு நம்மளுடைய முகநூல் பக்கமான சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படின்ற பக்கத்தில் முதல் போஸ்ட்டாகவே நான் வந்து அதை தான் போட்டிருக்கேன். நீங்கள் தாராளமாக போயிட்டு அங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம், உங்களோட பதிலை வந்து நீங்கள் அங்கே வந்து வெளிப்படுத்தலாம். நான் அதை நீங்கள் யார் எங்கேருந்து தெரிவிச்சிங்க அப்படின்ட்டு நான் அதை வந்து ரீட் பண்ணுவேன், வாசிப்பேன். ஸோ சரியான பதில் தெரிவிக்கிற நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், தவறான பதில் தெரிவித்தாலும் அதற்கும் வாழ்த்துக்கள், ஏன்னா நீங்கள் வந்து பங்கேற்கிறீங்க இல்லையா. எஸ் வணக்கம் சென்னையில் உங்களுக்காக முதலாவதாக வரவேற்கக்கூடிய பாடல் ஆரிஸ் ஜெயராஜுடைய இசையில், தாமரருடைய வரிகளில் ஹரிஹரன் விஜய் மற்றும் நக்குல் இருவரும் இணைந்து பாடிய வேட்டையாடி விளையாடு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். உங்களுக்காக இந்த ஒரு காலை பொழுது வந்து இன்னும் குதூகலமாக புத்துணர்ச்சியாகிறதுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திடீர்னு எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போ மெஸ் அமதுள்ளு.

வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:09 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமது 101.4. நான் உங்க ஆர்ஷி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட சேர்ந்து வணக்கம் சென்னை தான் கேட்டு இருக்கீங்க. எஸ், நீங்க கார்ல போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டே நம்மளுடைய எஃப்எம் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை எழனி கடையில் வந்து எழனி காரா வச்சிருக்க அந்த ரேடியோல இருந்து நம்மளுடைய எஃப்எம் கேட்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே சரி, கண்டிப்பா நம்மளுடைய ஷோஸ் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப ரொம்ப குதூகலப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலை பொழுதுல கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து புத்துணர்ச்சி தரும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இன்னைக்கான வணக்கம் சென்னையில் நான் என்ன கேள்வி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விபி சிங் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக எத்தனை காலங்கள் வந்து பதவி வகித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். எஸ், நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் போயிட்டு நம்மளுடைய முகநூல் பக்கமான சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிலை வந்து தெரிவிக்கலாம். எஸ், அங்கே வந்து நான் வந்து முதல் போஸ்ட்டாகவே நான் இதை தான் போட்டிருப்பேன். நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை வந்து அங்கே வந்து பதிவு பண்ணலாம். பிகாஸ் ஏன் நான் இந்த கேள்வி வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திரு விபி சிங் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது 95வது பிறந்த நாள் அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ விபி சிங் அவர்களுடைய பிறந்தநாள் மட்டும்தானா இன்னைக்கு அப்படின்னு கேட்டால் அது மட்டுமே இல்லை. ஸோ இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தினமும் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஃபேரர் டே, அதாவது கடல் மாலுமிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கடற்படையினர்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த ஒரு சி ஃபேர் டே வந்து இன்றைக்கி வந்து கடைப்பிடிக்கப்படுது. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்ட்டு, அதாவது கருப்பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கேரிங் வேர்ல்ட் ட்ரேட் கேரிங் த ரிஸ்க், அதாவது உலக வர்த்தகத்தை சுமப்பதும் அதில் உள்ள அபாயங்களை ஏற்பதும். ஸோ குறிப்பாக பொதுவாகவே பேசிக்காக எதுக்காக இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடலில் இருக்கிற மாலுமிகள் கடற்படையினர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இந்த ஒரு பணியையும் இவங்களுடைய உழைப்பையும் அங்கீகரிக்கும் விதமாக அவர்களை பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து இந்த ஒரு நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. பிகாஸ் ஏன்னா வி நியூ ஆல்ரெடி, ஸோ எந்தளவுக்கு இந்த கடலில் வந்து பயணம் செஞ்சு அங்கே வந்து வேலை செய்கிறது வந்து ஷிப்பில் இருக்கிறது வந்து எந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு வேலை, ஸோ எந்தளவுக்கு ஒரு சவால் நிறைந்த வேலை அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து இராணுவத்தை வந்து பெருமையாக வந்து பேசுகிறோமோ, அவங்களோட தியாகங்களையும் உழைப்பையும் நம்ம வந்து பெருமைப்படுத்துகிறோமோ, அதே அளவுக்கு அதே மாதிரி ஈக்குவலாக வந்து நம்மளுடைய நாட்டோட வர்த்தகத்துக்காக, ஸோ அவங்களுடைய உயிரையும் வந்து துச்சம் என்ன கருதி வந்து நம்மளுடைய கடல் மாலுமிகளாக இருந்தாலும் சரி, கடற்படையினராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலைகளை வந்து சிறப்பாக வந்து செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே இருக்கிறவங்க, ஸோ அவங்களுடைய வேலைகளையும் அவங்களுடைய விஷயங்களையும் வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. சர்வதேச வர்த்தக அமைப்பு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலகளாவிய சரக்கு வர்த்தகத்தில் அதாவது கிட்டத்தட்ட 90% வர்த்தகம் வந்து கப்பல் மூலியமாக நடைபெறுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது எனக்கே வந்து படிக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே இதை வந்து கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் அதாவது உலகத்தில் வந்து எத்தனையோ வகையான வர்த்தகங்கள் வந்து இருக்குது, பட் ஆனால் அதுலேயே 90% வர்த்தகம் வந்து கடல் மூலியமாக தான் நம்ம வந்து நடைபெறுது அப்படின்ட்டு. அதாவது ஒரு நாட்டுக்கிட்ட வந்து நம்ம ஒரு எண்ணெய் வாங்கணும், இல்லை பெட்ரோல் வாங்குறோம், ஒரு கச்சா எண்ணெய் வாங்குறோம், ஒரு வர்த்தகம் வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃப்ளைட் எத்தனையோ வகைகளை யோசித்தாலுமே நமக்கே இப்போ தான் அது ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா, ஓ ஆமாம்ல கடல் வழியாக தான் போயிட்டு நம்ம வந்து பல்வேறு வர்த்தகம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஸோ அத்தகைய இந்த மாதிரி உலகத்தில் ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற கடல் மாலுமிகளாக இருக்கட்டும், கடற்படையினராக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த பணிகளை வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்குற விதமாகவும் அவங்களுடைய பணிகளை பெருமைப்படுத்தும் விதமாகவும் இந்த நாள் வந்து கடைப்பிடிக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருந்தாலும் ஷிப்பில் கேட்டுருக்கீங்களோ, இல்லை உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாராவது கடலில் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு நம்முடைய ரெயின்போ எஃப்எம் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. எஸ், அதுக்கு முன்னாடி நான் சொன்ன கேள்விக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக போயிட்டு நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வந்து கமெண்ட் பண்ணலாம். எஸ், அடுத்து உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் ஜில்லுனொரு காதல் திரைப்படத்தில் வந்து வாலுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில், ஏஆர் ரஹ்மானுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன்னு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செம். அது ஒரு நியூயார்க் நகரம் தான், பட் நான் இது வணக்கம் சென்னையில் நியூயார்க் நகரம் அப்படின்ற பாட்டை வந்து ப்ளே பண்ண போகிறோம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் சென்னை. ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 7:21 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுல 101.4. நான் உங்கள் ஆட்சி வைக்க தான் பெஸ்ட் இருக்கேன். எஸ் ஏன் கூட வந்து வணக்கம் சென்னை தான் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி நான் வணக்கம் சென்னை என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் எத்தனை காலங்களாங்க திரு விபு சிங் அவர்கள் வந்து இந்திய நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார் அப்படின்ற கேள்வி தான் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். முகநூல் பக்கத்தில் பல்வேறு நபர்கள் வந்து பதிலளிச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம வாசிச்சுட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். எஸ் நரேஷ்குமார், ஹாய், குட் மார்னிங் டு all viewers and hi to RJ Vivek. Hello Naresh Kumar, vanakkam. Answer is 1 year he called as a மண்டல் கமிஷன் மன்னர் அப்படின்ட்டு நரேஷ்குமார் வந்து சொல்லியிருக்கார். அதாவது நரேஷ்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு எனக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, அதாவது திரு விபு சிங் அவர்கள் வந்து 1 இயராக வந்து பிரதமராக வந்து பதவி வகிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ ஒருத்தருந்து பார்ப்போம், எல்லாருடைய பதில்களையும் நாம் வாசிப்போம். கடைசியாக வந்து எத்தனை காலங்கள் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எஸ், அடுத்ததாக ரங்கராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் அருமை. பதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 343 நாட்கள், அதாவது 1989 1990 அப்படின்ற மாதிரி அவருடைய ஆன்சர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஜீவா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் மார்னிங் சார், 1989 to 1990, 1 இயர் அப்படின்ட்டு அவரும் வந்து 1 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து 1 வருஷம் சொல்லியிருக்காங்க. மேபி 1 வருஷமாக இருக்குமோ, அதுதான் சரியான விடையாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து ஷோவோட நிறைவில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக சுஜாதா சந்திரசேகர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் மார்னிங் டு எவ்ரி ஒன், டுடே கொஷின்கான பதில் வந்து என்ன அப்படின்னா, மிஸ்டர் விபு சிங் பீரியட் ஆஃப் பிரசிடென்ட் 1989 to 1990 ஃப்ரம் நவம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்த பார்ப்போம் எந்த விடை வந்து சரி அப்படின்ட்டு. அடுத்ததாக அன்பு ராணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் மார்னிங், ஹாவ் அ ஹாப்பி டே, December 2, 1989 to 1990 November 10 அப்படின்ற மாதிரி. ஓகே, எக்ஸைட்டான டேட் எல்லாமே சொல்லியிருக்காங்க நேயர்கள். கண்டிப்பாக வந்து கூகுள் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நேயர்கள் வந்து அவங்களுடைய மனசில் தான் இந்த எக்ஸைட்டான டேட் எல்லாமே சொல்லியிருப்பாங்கன்னு அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், சர்காஸ்டிக் தான். அடுத்ததாக வீராதுரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலை வணக்கம், ஆன்சர் 11 மாதங்கள், December 2, 1989 to November 10, 1990 வரை அப்படின்ட்டு வீராதுரை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே வீராதுரை, பார்ப்போம் இது வந்து சரியான விடையா இல்லையா அப்படின்ட்டு ஷோவோட நிறைவில் வந்து தெரிஞ்சிடும். அடுத்ததாக சிவன் அருண் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1989 to 1990 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதே ஆன்சர் தான்ப்பா சொல்கிறீங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. கூகுளா, சாட் ஜிபிடியா, விக்கிபீடியாவா அப்படின்ட்டு. ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததாக ஜீவா விஎஸ்ஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஎம் விஎஸ்ஆர் ஜீவா. ஓகே, அதுதான் தெரியுது, எங்கள் பேரே அதுதானே இருக்குது. ஓகே, கமெண்ட்லேயும் போட்டிருக்காரு. அடுத்தது ஆன்சர் இஸ் 1989 to 1990 அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது ராமகிருஷ்ணன் அவர்களும் 11 மாதங்கள், சுமார் 343 நாட்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலம் வணக்கம், விடை வந்து 1 வருடம் 2 நாட்கள் அப்படின்ட்டு பி கே பூபாலன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம், சில பேர் வந்து 11 மாதம் சொல்கிறீங்க, சில பேர் வந்து 1 வருஷம் சொல்கிறீங்க, பார்ப்போம்.

ஸ்நேயர்களே, இந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து ஷோ ஃபுல்லாக வந்து படிப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு கமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழகான ஒரு பாடல் காக்க காக்க திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஹாரிஸ் ஜாயராஜோடைய இசையில், தாமரையுடைய இசையில் திப்பு, ஷாலினி மற்றும் டிம்மி மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திருப்பி 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூள்.

0: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம். அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க. குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல, அது மாதிரி அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை. அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போவேணாம். குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? 4 சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான். இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணார்னா, குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள், இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது.

0: அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யாரா அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும். அவன்
1: முகத்தில் பருவா சைபாம் சரியா திறங்கோ சைபாம்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் சென்னை. ஸ்டுடியோ கிளர்கள் நேரம் சரியாக 7:35 நம்ம மைக்ட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே அப்போ பேச மதுவில் 101.4. நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் ஏன் கூட வந்து வணக்கம் சென்னை தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி நான் வணக்கம் சென்னையில் என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி தான், எஸ் திரு விபி சிங் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக எத்தனை ஆண்டு காலம் வந்து பதவி வகித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன். நீங்களும் அதற்கு உங்களுடைய உதவிகள் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பதில்களையும் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. எஸ் அடுத்ததாக என்னென்ன பதில்கள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரகாஷ் டிபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மணிலம் அப்படின்ற அவரோட ஊர் பேர் போட்டிருக்காரு. ஐயோ, இன்னும் ஆன்சர் பை ஏதோ போட்டிருக்கீங்க, ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதுக்கான பதிலை மட்டும் அவர் போடாமல் விட்டுருக்காரு நினைக்கிறேன். அடுத்ததாக இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே. சென்னை பட்டாளத்திலிருந்து சொல்கிறாரு போல் யார் அப்படின்னா, மஸ்தான் ஷைக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய பதில் என்னவாக இருக்குன்னா, ஒரு வருடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக வல்லவன் அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. பாபு முல்லக்காடு வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம், காலை வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பால ஜெயச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் எனது காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணால் தானே, ஆன்சர் சொன்னால் தானே நிகழ்ச்சி சிறக்கும், அதுவாக எப்படி தானாக சிறக்கும் அப்படின்ற கேள்வி தான் வந்து எனக்கு வருது. எஸ் பதிலை சொல்லிட்டு போங்க. நீங்கள் வந்து வெறுமனை காலை வணக்கமும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் சொன்னால் சந்தோஷம்தான், பட் இருந்தாலுமே பதில் என்பது ஒன்று வேண்டுமல்லவா? எஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து பதில் சொல்லுங்கள். பட் இருந்தாலுமே ஓகே, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து கோபாலன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் தங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஒரு வருடம் அவர் பிரதமராக பதவியை வகித்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சூளை ரேஜா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொழில்த்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜி விவேக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நலமா சகோதரரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நலமாக இருக்கேன், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆனால் பதிலை மட்டும் நீங்கள் சொல்லலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் இருக்குது. அடுத்ததாக பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரு விபி சிங் அவர்கள் 343 நாட்கள் ஏறக்குறைய 11 மாதங்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் December 2, 1989 முதல் November 10, 1990 வரை பதவியில் இருந்தார் அப்படின்ட்டுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாலினி தேவி அருணாச்சலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம், பதில் December 2 1989 முதல் 10 November 1990 எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து அப்படியே மேலே இருக்கிற கமெண்ட்டை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை ChatGPT கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு தெரியல. எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்து சோமசுந்தர பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பாபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பதில் என்னவாக இருக்குன்னா, 2/12/1989 முதல் 10/11/1990 வரை, அதாவது 343 நாட்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பின் அறிவிப்பாளர் விவேக் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு.

0: எடுத்துக்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. எஸ் நன்றிகள். அண்ட் தென் அடுத்ததா ராஜமாணிக்கம் கோபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு விபி சிங் விஸ்வநாத் பிரதாப் சிங், அப்பா இப்போ தான் முதல் முறையாக ஒருத்தர் வந்து விபி சிங் அவருடைய விரிவான விளக்கத்தையே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள், அவருக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் வாழ்த்துக்களை வந்து சொல்லிடுறான். இந்திய நாட்டின் பிரதமராக மொத்தம் 343 நாட்கள், ஏறத்தாழ 11 மாதங்கள் வந்து பதவி வந்து வகிச்சிருக்கார் அப்படின்ட்டு அவருடைய பதிலை வந்து ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்நேகர்களே, நீங்கள் உங்களோட பதில்களை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்முடைய முகநூல் பக்கத்தில் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. இது வந்து சரியாக தவறா அப்படின்ட்டு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம் ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 7:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சேம் அது 101.4. நான் உங்கள் ஆட்சி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட சேர்ந்து வணக்கம் ஸ்னே தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபி சிங் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்திய நாட்டு பிரதமராக பதவி வகித்தார் அப்படின்றது தான் நான் வந்து கேள்வி வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் உங்களுடைய பதிலில் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது எல்லாமே சரியாக தவறு அப்படின்ட்டு நம்ம வந்து ஷோட எண்டில் வந்து பார்ப்போம். எஸ் அடுத்ததாக வணக்கம் சென்னையில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் வேட்டையாடி விளையாடி திரைப்படத்திலிருந்து ஆரிஸ் ஜெயராஜுடைய இசையில் தாமரையுடைய வரிகளில் உன்னிமேனன் அவர்களுடைய குரலில் ஒரு அழகான பயங்கரமான செம்மையான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய காலை பொழுது இந்த பாடல் வந்து மேலும் வந்து மெருகூட்டும், மேலும் வந்து குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸ்டேட் 101.4 எல்லாமே அப்போ மேசம் அது உள்ளே

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம். சென்னை ஸ்டுடியோக்கள் சரியாக 7:48 நம்மளை மைக்கிட்டிருக்கு, கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமது. 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வேக் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வணக்கம் சென்னையில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து பல முறை வந்து சொல்லிவிட்டேன், மென்ஷன் பண்ணிட்டேன். எஸ், இன்றைக்கி திரு விபி சிங் அவர்களுடைய நம்முடைய முன்னாள் பிரதமருடைய 95வது பிறந்தநாளை வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எஸ்,

அந்த கேள்விக்கான விடையை நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் திரு விபி சிங் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். பிகாஸ் லைக் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து இவர் வந்து வரலாற்றில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதாவது நம்மளுடைய இந்தியாவோட வரைபடம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோடுகள் வந்து எப்படி வந்து ஒரு சமநிலை இல்லாமல் ஒரு சமநிலையற்ற ஒரு இதில் இருக்குமோ அந்த மாதிரி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை, மக்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு சமநிலையோடு உயர்த்திய ஒரு மனிதர் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு சில நபர்கள் தான் வரலாற்றில் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட செயல்கள்னாலையும் அவங்களோட செயல்பாடுகள்னாலையும் மக்களுக்காக வாழ்கிறதுனாலையும் ஒரு சில நபர்கள் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இவங்க இவங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டியலில் இவர் வந்து முதன்மையாக வகிக்கிறார். எஸ் அவர் சாதாரண ஒரு மக்களுக்காக தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு ஸோ அவரோட அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து வரலாற்றோட பக்கங்களை வந்து பதிய வச்சிருக்காரு. 1931 ஜூன் 25 அன்னைக்கு அலகாபாத்தில் வந்து பிறந்த இவர் வந்து ஸோ பல்வேறு விஷயங்களை இந்திய நாட்டுக்காக வந்து மேற்கொண்டுள்ளார். அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, குறிப்பாக நிதி அமைச்சர் எல்லாமே இருந்திருக்காரு. அது நம்ம வந்து பின்னாடி வந்து சைட் பை சைடு வந்து பார்ப்போம். ஸோ இவருடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலே தாய் திருநாட்டிற்காக, அதாவது நம்முடைய இந்திய நாட்டிற்காக பல்வேறு விஷயங்களை வந்து இவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லாம். குறிப்பாக விபி சிங் அப்படி சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே முதல் முதலாக ஞாபகம் வந்து சமூக நீதி காவலர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். எஸ் அந்த ஒரு அடைமொழியோட சில பேருக்கு வந்து விபி சிங் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சமூக நீதி காவலர் அப்படின்னா ஓ ஆமாப்பா இவரா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அறிமுகம் ஆகியிருக்கிறது தான் திரு விபி சிங் அவர்கள், அதாவது விஸ்வநாத் பிரதாப் அவர்கள், பிரதாப் சிங் அவர்கள். எஸ் மண்டல் கமிஷன் பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்தி ஸோ இடஒதுக்கீட்டில் வந்து 27% வந்து நடைமுறைப்படுத்தியவர் வந்து இவர் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, இவருடைய இந்த அரசியலில் இருக்கிற நேர்மையும் அந்த எளிமையான மக்கள் மீது கொண்ட ஒரு அக்கறையும் வந்து நம்ம எல்லாருடைய பார்வையுமே அவர் மேலே வந்து பதிய வச்சிருக்கு அப்படின்ட்டே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து இவருக்கு வந்து பிறந்தநாள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ் கடைசியாக நான் வந்து நான் சொன்ன அந்த கேள்விக்கான பதிலுக்கு வந்து வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். எஸ் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பதில் பதில்களை வந்து நமக்கு வந்து தெரிவிச்சிருந்தீங்க, இன்னமும் வந்து நிறைய பதில்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதெல்லாமே நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா December 2, 1989 டூ November 10, 1990 ஏறக்குறைய 1 வருடம் 8 நாட்கள் நம்முடைய இந்திய நாட்டின் இந்திய திருநாட்டின் பிரதமராக பணி செய்தார் அப்படின்ட்டு மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அவ்வளோதான், அதாவது ஷோவோட இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டோம். அந்த ஒரு பதில் சொல்கிறதுக்கான நேரமும் இன்னும் ஒரு சில நொடிகள் இல்லை, ஒரு சில நிமிடங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். எஸ் அடுத்ததான் வந்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருமே அதை தான் சொல்லியிருக்காரு. 1989 முதல் 1990 வரை மொத்தம் 343 நாட்கள் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து வல்லவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினாவிற்கான விடை சுமார் 1 வருடம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் நேர்களே நீங்கள் வந்து லைக் நிறைய பதில்களை வந்து முகநூல் பக்கத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. நிறைய பேர் வந்து 1 வருஷம் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து எக்ஸைட்டான நாட்கள் எல்லாமே குறிப்பிட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்து டேட்டோட வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விடைகள் எல்லாமே சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ இல்லை என்னவாக இருக்கோ அதெல்லாமே விட்டுட்டு, அதெல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு வினா விடையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல அது எல்லாருக்கும் அதுக்காக வந்து உங்கள் எல்லாருக்குமே ரெயின்போ எஃப்எம் சார்பாக வந்து எங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா திரு விபி சிங் அவர்கள் சுமார் 11 மாதம் 8 நாட்கள் ஸோ இந்த ஒரு காலம்தான் அவர் வந்து நம்மளுடைய இந்திய திருநாட்டின் பிரதமராக வந்து பதவி வந்து வகிச்சிருக்காரு. எப்போது அப்படின்னா December 2, 1989 மற்றும் November 10, 1990 ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் தான் திரு விபி சிங் அவர்கள், அதாவது விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் வந்து நம்முடைய தாய் திருநாட்டுடைய பிரதமராக வந்து பதவி வகிச்சிருக்காரு.

ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதாவது December 1, 1989 அன்னைக்கு வந்து திரு விபி சிங் அவர்கள் வந்து தேவிலாவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து லைக் அவருக்கு வந்து பிரதமர் பதவி வந்து வழங்கணும் அப்படின்ட்டு இவரே வந்து பரிந்துரைச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை வேணாம், அப்போ வந்து அவர் வந்து ஹரியானாவோட ஜாட் தலைவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ் தேவிலால் அவர்கள் வந்து இல்லை வேணாம், திரு விபி சிங் அவர்களே வந்து பிரதமராக இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து விபி சிங் அவர்களுக்கு வந்து விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதன் ஒரு காரணமாக வந்து இன்றைக்கி நாம் அவர்கள் வந்து விபி சிங் அவர்கள் வந்து பிரதமர் அப்படின்ட்டு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கோம், முன்னாள் பிரதமர் அப்படின்ட்டு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கோம். எஸ் நேயர்களே, ஆல்மோஸ்ட் ஒரு 90% 95% பீப்புள் வந்து எல்லாருமே சரியாக தான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நீங்கள் இந்த சரியான பதிலை வந்து சொல்கிறது அப்படின்றத தாண்டி விபி சிங்னா யார், ஸோ அவர் நமக்காக வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, நம்மளோட தாய் திருநாட்டிற்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி அதையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் வந்து அதை வந்து தெரியப்படுத்துங்க. பிகாஸ் வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எஸ் அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு வழியாக இந்த ஒரு மணி நேரம் உங்கள் கூட வந்து பேசினதில், உங்கள் கூட வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். நானும் இந்த ஷோலேருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு, மீண்டும் 8:02 வந்து திரும்பி வருவேன், அங்கேயும் வந்து நான் வந்து பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இந்த ஷோவுடைய நிறைவு பாடலை உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பழனி பாரதியுடைய வரிகளை உன்னிகிஷனுடைய குரலில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற திரைப்படத்தில் உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் திரையின் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுலே.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு உள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனித் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 8:03 மைட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 யாமே எஃப்எம் எஸ் அமுதுல எஸ். மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் வந்து இணைந்திருக்கேன். எஸ், இப்போ நம்ம என்ன நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் 101.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2: கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
1: எஸ் நேயர்களே, இந்த ஒரு காலை பொழுதில் எல்லாருமே பயங்கரமாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வந்து கிளம்பிட்டுருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எஸ், காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஹரிபரியாக வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க.

எஸ் உங்களுக்காக வந்து நம்ம வந்து பல்வேறு பாடல்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து காரில் போயிட்டு கேட்டிருந்தாலும் சரி, இல்லை ஹெட்செட் மாட்டை கேட்டிருந்தாலும் சரி, இல்லை டீ கடையில் உட்காந்து கேட்டிருந்தாலும் சரி, இல்லை இளநீ கடையில் உட்காந்து கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேருந்து கேட்டாலுமே இந்த ஒரு 1 ஹவர் நான் வந்து ப்ளே பண்ணுற பாட்டு கண்டிப்பாக உங்களுடைய இந்த பரபரப்பான ஒரு நேரத்தை வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்மூத்ஃபுல்லாக, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக, ரொம்ப ஜாலியாக ஆக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் ரஷ்யா ரெயின்போவில் முதலாவதாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல், அதாவது ஃபஸ்ட்டே நான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு பாட்டை வந்து நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். அனிருத்துடைய இசையில், அசல் கோளாருடைய வரி குரலில் சுப்புலட்சுமி மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் அசல் கோளார் மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்து கூலி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பாட்டு அப்படின்ட்டு. அண்ட் தென் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்காக வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மணி நேரத்தில் போடுற பாடல்கள் எல்லாமே கேட்டு நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் இருக்கிற இடம் மறந்து நீங்கள் எழுந்து டான்ஸ் ஆடி யாருக்கிட்டையாவது வந்து திட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. பிகாஸ் நான் அந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்க போகிற பாடல்கள் தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். கேட்டு செம்மையாக ஜாலியாக வைபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் 1 திரு FM 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுவில்லை.

நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணி

0: நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல நேரம் சரியா 8:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த எல்லாமே எப்பவுமே சமகுரு 101.4. நான் அவங்க ஆர்ஜி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், நாம் முன்னாடியே வந்து பேசியிருந்த மாதிரி தான் இன்னைக்கு திரு விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற விபி சிங் அவர்களுடைய பிறந்த நாள். எஸ், அவர் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டின் பிரதமராக சுமார் 11 மாதம் காலமாக வந்து பதவி வகிச்சிருக்கார் அப்படின்ட்டு நம்ம வந்து முன்னாடியே பேசிட்டு வந்தோம். ஸோ அவரை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குன்னே சொல்லலாம். எஸ், அதாவது இவர் வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியாக தான் வந்து அரசியல் உள்ள வந்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவருடைய கல்லூரி காலங்களிலே, அதாவது உதய் பிரதாப் அப்படின்ற ஒரு கல்லூரியிலே 1947-48ஆம் ஆண்டில் வந்து இவர் மாணவர் சங்க தலைவராக வந்து அப்போவே இருந்திருக்காரு. ஸோ தன்னுடைய கல்லூரி காலங்களிலே இவர் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து தொடர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்னதான் ஒரு லைக் நல்ல ஒரு பெரிய வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் பிறந்திருந்தாலுமே, ஸோ இவருக்கு மக்கள் மீது உள்ள ஒரு பொது சேவையினால, ஒரு அக்கறையினால வந்து இவர் வந்து பொது சேவைக்கு வந்து வந்திருக்காரு. அதாவது 1969-71 முதல்ல அதாவது உத்தரப்பிரதேசனுடைய சட்டமன்றத்துக்குள்ளே வந்து உறுப்பினராக வந்து இவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு. அப்போ நடந்த வந்து எலெக்ஷனில் வந்து வின் பண்ணி ஒரு எம்எல்ஏவாக வந்து இவர் வந்து உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1971 வந்து மக்களவை உறுப்பினராக, அதாவது அப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா மத்திய வர்த்தகை துணை அமைச்சராக வந்து பணியாற்றாரு. அதுக்கப்புறம் 1977 மத்திய இணை அமைச்சராக, மத்திய வர்த்தக இணை அமைச்சராக வந்து இவர் வந்து பொறுப்பு வகிக்கிறாரு, பதவி வகிக்கிறாரு. திரும்ப 1976 வந்து மக்களவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 1980 வந்து உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக வந்து இவர் வந்து பதவி வந்து வகிக்கிறாரு. அதாவது 2 ஆண்டு காலம் வந்து பதவி வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து திரும்பியும் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனை வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிதியமை 1984 வந்து நிதியமைச்சராகிறாரு. 1983 வந்து வர்த்தக அமைச்சராகிறாரு அப்படின்ட்டு பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்த பின்னாடி தான் இவர் வந்து 1989 வந்து பிரதமர் ஆகிறாரு அப்படின்ட்டுனே நம்ம வந்து சொல்லலாம். இத்தனை ஆண்டுகளில் வந்து இவர் வந்து இந்திய நாட்டுக்காக செய்த சாதனைகளும் சரி, பெருமைகளும் சரி ஏராளமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து விரல் விட்டு நின்று போகலாம். ஸோ அரசியலில் மிகவும் கரைப்படியாத ஒரு நேர்மையான மனிதருக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னா நம்ம வந்து திரு விபி சிங் அவர்களுக்கு கூட வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லாமல் அவருடைய

0: municipal buildings. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: आकाशवाणी से पेश है
2: रेनबो एफएम।
3: ना कौन से सीकरो ना
4: रश आर रेनबो।
5: சிறுசிறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ ரஷா ரெயின்போ. ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 8:30 நம்ம ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமது 101.4. நான் அவங்க ஆர்ஜே வேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் என் கூட வந்து ரஷா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. ரஷா ரெயின்போவில் பல்வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நல்ல பாடல்களையும் வந்து நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ரஷா ரெயின்போவில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் உடைய இசையில், அருண் ராஜா காமராஜுடைய வரிகளில், ஷில்பா ராய் மற்றும் அனிருத் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான செம்மையான வைபான சூப்பர்வான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனியன் திரையன் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மெஸ்ஸாக மதுவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரஷா ரெயின்போ. ஸ்டுடியோக்கில் நேரம் சரியாக 8:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதி 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் என் கூட வந்து ரஷா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு காலைப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலைப்பொழுது அமையும். இந்த ஒரு நாளின் தொடக்கம் அனைவருக்குமே ஒரு வெற்றிகரமான தொடக்கமாக அமையும். என்னோடய வாழ்த்துக்களை நான் வந்து மார்னிங்கே தெரிவிச்சிருந்தேன். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு சூரியன் எப்படி உதிக்கும் போது ஒரு விடியலை நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி இந்த காலை பொழுதுடைய விடியலும் உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு போயிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்குப்பா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிற டைம் என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எஸ், அதுக்கான வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முன்னாடியே பேசினவங்க தான் இன்றைக்கி திரு விபி சிங் என்று அழைக்கப்படும் விஸ்வநாதன் பிரதாப் சிங் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இவரை வந்து நாம் ஏன் வந்து சமூக நீதி காவலர் அப்படின்ட்டு நம்ம வந்து போட்டுருவோம், அதாவது கார்டியன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு விஷயங்களையும் வந்து நம்மளுடைய எளிமையான சாமானிய மக்களுக்காக நிகழ்த்தியிருக்காரு. அதாவது இவர் டிசம்பர் 2, 1989 பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அந்த பதவி பிரதமராக பதவி வகிக்கிறதுக்கு வந்து இவரே வந்து தேவிலால் அவர்களை வந்து நியமிக்கிறார், அதாவது பரிந்துரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் அப்போது இருந்த ஹரியானாவின் தேவிலால் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை வேண்டாம் நீங்களே வந்து இருங்க அப்படின்ட்டு அந்த பதவியை வந்து மீண்டும் வந்து விபி சிங் அவர்களுக்கே வழங்குறாரு. இதனால் வந்து டிசம்பர் 2 வந்து அவருக்கு வந்து பதவியேற்று வந்து பிரதமராக வந்து பதவி வகிக்கிறாரு. அதாவது இவர் பதவி வகித்த அந்த ஒரு காலத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து 3 வந்து செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா, சட்ட மாமேதை திரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் திரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து இடம்பெற செய்ததும் வந்து விபி சிங் அவர்கள் தான். ஸோ இதனால தான் வந்து இவர் வந்து சமூக நீதி காவலர் அப்படின்ட்டு நம்ம வந்து போற்றி புகழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயமும் இருக்குது. எஸ், மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் இது பண்ண இடஒதுக்கீட்டையும் இவர் வந்து அமல்படுத்தியிருக்காரு. எஸ், மண்டல் கமிஷனுடைய இடஒதுக்கீட்டையுமே வந்து இவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக வந்து அமல்படுத்தியிருக்காரு. இதன் மூலிமாவும் இவர் வந்து இந்திய அளவில் வந்து பல்வேறு தலைவர்களால் போற்றப்பட்டு அனைவருடைய சாமானிய மக்களுடைய மனதிலையும் வந்து இடம் பிடித்தார் அப்படின்ட்டு சொல்லலாம். தொடர்ச்சியாக லைக் இவர் என்னமோ ஆட்சி செஞ்சது 11 மட்டும்தான் இருந்தாலுமே, அந்த ஒரு 11 இந்திய அரசியலுடைய தன்னிகரற்ற தலைவராக வந்து விபி சிங் அவர்கள் வந்து திகழ்கிறாருன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட. எஸ், நாம் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நபர்களை வந்து வெறுமனே ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதோடு விட்டுறாமல், ஸோ இவங்களுடைய வரலாற்று படித்து இவங்களுடைய சாதனைகளுமே படித்து அடுத்த தலைமுறையான நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்மளை சார்ந்த நபர்களுக்கோ நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கோ இதை வந்து தெரியப்படுத்தி, ஸோ இந்த ஒரு வரலாற்றை அவங்களையும் வந்து தெரியப்படுத்த வைக்கணும் அப்படின்றது தான் இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கமும் கூட. அப்போ தான் லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யார் யார் பண்ணால் நம்ம இந்திய நாட்டோட வரலாறு என்ன, ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து எப்படி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து இந்திய நாட்டின் குடிமகனாக வந்து நமக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த அளவுக்கு கொடுத்தாலுமே உங்களுக்காக பாட்டு போட மாட்டேன், நான் என்றைக்குமே வந்து மறக்கவே மாட்டேன். எஸ், அடுத்ததாக ரஷ்யா என்பதில் உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் பரத்வாஜுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் மனோட குரலில் அட்டகாசம் திரைப்படத்துலேருந்து அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் ஒன்று திரையன்பா எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூள்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ரஷா ரெயின்போ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 8:44 நம்ம மைக் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல. நூத்தொன்னு புள்ளி நாளில் ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுருக்கேன். எஸ் நான் உங்கள் ஆர்ஜே விவேக் தான்.

பேசிட்டு இருக்கேன். ரஷ்யா ரெயின்போவில் பல்வேறு பாடல்களை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து குதூகலமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், அடுத்ததாக லிரிக்ஸே இல்லாமல் நான் ஒரு பாட்டு உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்னடா சொல்கிற, லிரிக்ஸே இல்லாமல் பாட்டா அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே கேட்குறது என் காதலை கேட்குது. எஸ், உங்களுக்காக லிரிக்ஸே இல்லாமல் ஒரு பாட்டை வந்து நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். பட் ஆனால் அந்த மியூசியம், அந்த மியூசிக், அந்த பீஜியம் மட்டும் நீங்கள் கேட்டால் லிரிக்ஸ் எல்லாம் வேணாம், இதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் அது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் அது. எஸ், கண்டிப்பாக எல்லாருமே வந்து நேரத்துக்கு வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். எஸ், மங்காத்தா திரைப்படத்தில் ஒரு அழகான, பயங்கரமான, செம்மையான ஒரு பீஜியம் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. பாட்டு இருந்தால் என்ன, லிரிக்ஸ் இருந்தால் என்ன, இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறதே எனக்கு கேட்குது. என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மெஸ் சமதுவில்.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 8:48 மைக் இருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 ஏழாம் எப்போ மெசமதுல முன்னாடி மங்காத்தாலேருந்து ஒரு பயங்கரமான செம்மையான வந்து ஒரு பாட்டு கேட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பாட்டு மாதிரியே இருந்து பாட்டை கேட்டிருந்தா கூட நீங்கள் இந்த அளவுக்கு வந்து குதூகலமாக இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் அந்த ஒவ்வொரு பீஜியம் வந்து கண்டிப்பாக உங்களை செம்மையாக வந்து சந்தோஷப்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் மங்காத்தா வந்துட்டு பின்னாடி அனிஜித்தோடைய மியூசிக்கில் மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து பாட்டு வரலன்னா எப்படி எஸ் அஞ்சித்தோடைய இசையில் அனிருத்தோடைய குரலில் மற்றும் கானா பாலச்சந்தர் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போ மெஸ் அமுதுள்ளே.

இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா இதா இதா இதா இதா. ஏய் எடுடா வாடா பாத்தி கம்மி ஓகே.

நேர்களே, மங்காத்தாவை தொடர்ந்து மாஸ்டர் படத்துலேயும் வந்து பாடல் வந்து நீங்கள் கேட்டுருவீங்க. ஸோ அதனால் ரெண்டு தரப்புமே வந்து செம்ம ஜாலியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், ரஷ்யா ரெயின்போட நிறைவு பகுதிக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இதோட நான் உங்களை மீண்டும் வந்து 10:02 வந்து சந்திக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு 1 hour வந்து நான் இருக்க மாட்டேன். இந்த நிகழ்ச்சியோட இப்போது தற்காலிகமாக வந்து உங்ககிட்ட வந்து விடைபெறுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அடுத்ததாக வந்து பயங்கர செம்மையான ஜாலியான வைபான ஒரு சாங் வந்து உங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். தம் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் டிஆர்ஸ் சிலம்பரசன் இவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல் வந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் டு தி ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோல கேட்டு ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசரநிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே 9:03 ஆயிட்டு இருக்க இந்த வேலையில நாம நினைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப் ஃபாஸ்ட் பீட் சாங் தான். நம்ம சூப்பராக பல பாடல்களை அட்டகாசமாக தெரிக்க விட போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக என்ன பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா, கூலி திரைப்படத்துலேருந்து எல்லாருக்குமே பிடித்த மோனிகா அப்படின்ற சாங் தான். கேட்டேனே தெருங்களே எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 9:08 ஆயிட்டு. நாம் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ ராப். சூப்பரான ஒரு டக்கரான மோனிகா அப்படின்றதாங்க தான் கேட்ட ரசிச்சு தான். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பிரதர் திரைப்படத்திலிருந்து தான் மக்கா மிஷி அப்படின்ற பாடல். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாம் எப்போதுமே செம்ம தூளுங்க.
2: ஃப்ரீயாக விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி என்னடா திட்டியா? இல்லடா மாசு மக்கா மிஷி.

マカムシ。நேர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ஃபாஸ்ட் பீட் சாங் தான் கேட்டுருக்கோம். அடுத்த என்ன பாடல் என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்துத்தள திரைப்படத்துலேருந்து தான் நம்ம எல்லோருக்கும் எப்படி தராவடி அப்படின்ற சாங் தான் கேட்டு இணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்போதுமே சேம தோழுங்க.

நேயர்களே, ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜிகர் தானா டபுள் எக்ஸ் திரைப்படத்தில் வந்தால் மா மதுறேன் அப்படின்ற பாடல். சூப்பரான ஒரு பாட்டு தான், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4, எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ ராப். அடுத்த என்ன பாடல், என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாரிசு திரைப்படத்துலேருந்து தாங்க. ஒரு சூப்பரான பாடல், ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்ற பாடல். சூப்பராக கேட்டு இணைந்திருங்கள்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

நேரம் 9:25 ஆயிட்டு இருக்கு. அடுத்த என்ன பாடல், என்ன படத்துல இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் டுடே திரைப்படத்துல இருந்தா ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4 எங்கள் எல்லாமே போதுமே செம தூளுங்க.

0: ரெயின்போ ஆப்பில் அடுத்ததான் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலேருந்து டிப்பம் டப்பம் அப்படின்ற பாட்டு தான். ஒரு சூப்பரான பாடலுங்க, நல்லாவுமே இருக்கும் லிரிக்ஸுமே. கேட்டு நீந்திருங்க இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம தூளுங்க.
1: பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி பம்டி பம்டி

ரெயின்போ ரேப்ல அடுத்ததான் டான் திரைப்படத்துல இருந்து ஜலபுல ஜங்க் அப்படின்ற படம் தான் கேட்க போறோம். கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே புதுமை செம்ம தூளுங்க.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேயர்களே, நேரம் 9:40 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ. அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, அண்ணாத்த திரைப்படத்துல நாங்க சூப்பரான

0: FM 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேக்கலையா?
2: நேர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். அடுத்தது என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, லிப்ட் திரைப்படத்தில் இருந்தாங்க இன்னா மயில் அப்படின்ற பாட்டு தான். சூப்பரான பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, நம்ம ரெயின்போ ரப்பில் அடுத்தது என்ன பாடல் அப்படின்னா ஜெகமே தந்திரம் திரைப்படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். கேட்டு நிந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: FM 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போர் ஆப்பில் நிறைய பாடலாம் நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா பட்டாசு திரைப்படத்தில் தாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நின்றுங்க. இது எஃப்எம் ரெயின்போர் 101.4 எல்லாமே எப்போதுமே செம்ம தொழுங்க.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காலியாக உள்ள

கல்வி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலைக்கு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 10:03 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே அப்போ மெஸ் மதுவில் நூத்தி ஒன்று புள்ளி நாளில் நீங்கள் கேட்டுருக்கிறது ஸ்னேர்களே 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுறீங்க. எஸ் இன்னைக்கு கெட் செட் கோல உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே விவேக் மற்றும்
2: ஆர்ஜே பார்த்தி.
1: வணக்கம் பார்த்திபன், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க விவேக்?
1: நலமா நலமா இருக்கேன் பார்த்திபன்.
2: சரி விவேக், இன்னைக்கு என்ன கேம் ஷோ? நானும் ஒரு ஈகரா இருக்கேன், என்ன சொல்ல போறீங்க, என்னது, என்ன எப்படி நம்ம அப்படி இன்வால்மெண்டோட அந்த கேம் விளையாடி அசத்த போறோம் அப்படின்னு சொல்லுங்க.
1: இன்வால்மெண்டோட விளையாடி அசத்துக்கிறதுக்கு வந்து லைக் அது ஒண்ணு ஒலிம்பிக்ல இருக்கிற கேம் எல்லாம் கிடையாது.
2: ஓகே,
1: சாதாரணமான நார்மலான ஒரு கேம் தான். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒரு சினிமா டைலாக்காக சொல்வேன், திரைப்பட வசனங்கள்லாம் நான் வந்து சொல்வேன். அந்த திரைப்பட வசனம் வந்து அந்த திரைப்படத்துல ஒவ்வொரு மாதிரியான எமோஷன்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா நான் சொல்றது வந்து நீங்க அந்த எமோஷன்ல பேசக்கூடாது, அதாவது அதே மாதிரி சேம் எமோஷன்லாம் பேசக்கூடாது. அதுக்கு மாற்றாக நான் சில எமோஷன் சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப கோபமான ஒரு டைலாக் வந்து சிரிச்சிட்டே பேசுங்க அப்படின்னுவேன். ரொம்ப அழுக வர டைலாக்கை வந்து நல்லா கோபமாக பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நேயர்கள் வந்து பண்ணி காட்டணும்.
2: சூப்பர் சிம்பிளான டாஸ்க்காக தான் தெரியுது. நம்ம நேர்களை எல்லாம் பிச்சு உதறிடுவாங்கன்னு எனக்கு தெரியும்.
1: அப்படிதான் நானும் ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒரு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். நானும் யோசிப்பேன், க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக ப்ரிப்பேர் பண்ணுறமோ பாவமோ அப்படின்ட்டு. எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணாலுமே நேயர்கள் வந்து பதில் சொல்ல மாட்டேறாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நேயர்களே, எஸ் இதுதான் இன்னைக்கான கேள்வி. நீங்கள் என் கூட பேசணும், நீங்கள் என் கூட வந்து கலந்துரையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00038 மற்றும் 2952-00544. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும், அதாவது நீங்கள் வந்து எங்களோட கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறேன், நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00038 மற்றும் 2952-00544. ஓகே பார்த்திபன், ஃபர்ஸ்ட் கலர் போயிடலாங்களா?
2: எஸ்
1: முதல் காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
1: வணக்கம் தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: நலமா இருக்கோம். எஸ், உங்களுக்கான டைலாக்

0: என்ன அப்படின்னா சொல்லவா?
1: ம், சொல்லுங்க.
0: ஓகே, இன்ன டாபிக் தெரியும் தானே உங்களுக்கு, கேட்டு தானே இருந்தீங்க.
1: ஆ,
0: ஓகே. உங்களுக்கான டைலாக் வந்து பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்ட்டு சிவாஜி படத்தில் வந்து ரஜினி அவங்க வந்து சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இந்த டைலாக் வந்து நீங்கள் வந்து அழுகிற மாடுலேஷன்லயே சொல்லணும். அழுதுகிட்டே சொல்லணும் நீங்க. அதாவது அந்த படத்துல வந்து பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப இதை வந்து அழுதுகிட்டே சொல்லணும். ஸ்டார்ட்.
1: பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல.
0: தெரியலையே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா நல்லா ட்ரை பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்த்திபன்
2: சொல்லுங்க விவேக்.
0: ஆக்சுவலா சரி ஓகே, ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஏதேதோ பண்றாங்க.
2: வித்தியாசமா இருக்கு டக்குன்னு. எனக்கு 1950-60s அந்த அம்மாக்கெல்லாம் பேசுவாங்க தெரியுமா, என்னப்பா இப்படி பண்ணிட்டு அந்த டோன் வேற வந்துருச்சு எனக்கு.
0: அடுத்து பாருங்க, இப்ப ரெண்டு லைன் தான் சொன்னேன், அடுத்து எத்தனை லைன் மட்டும் வருதுன்னு பாருங்க. அடுத்த கலர் பார்ப்போம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? வணக்கம் கலாமா, எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டயலாக் எனக்கு கொடுக்கறேன் ஓகேங்களா.
0: நம்ம கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்குருவாங்க, ரூபா இருந்தால் பிடிங்குவாங்க, ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். இது வந்து அசுரன் படத்தில் வர ஒரு சீரியஸான ஒரு டைலாக் ரொம்ப. சரிங்களா? சோகமாக சொல்ல வேணாம், நீங்கள் நீங்களாவே சொல்லுங்க, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, அதுவே போதும்.
1: நம்ம கிட்ட காடு இருக்கு ஆனால் பணம் இருக்குது.
0: நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குருவானுங்க, ரூபா இருந்தா பிடிக்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் யாராலும் எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். இதுதான். சொல்லுங்க. இருங்க இருங்க, வை கேமரா ரோல் ஆக்சன். ஓகே ஸ்டார்ட் சொல்லுங்க. பணம் இருக்கு, வண்டி இருக்கு, காசு இருக்கு, நாட்டுல மழை தான் இல்லை இல்லைங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கலாம், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா. நன்றி நன்றி. என்ன பார்த்திபன், என்ன நேயர்கள் ஏதாவது கரெக்டாக சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். நீங்களும் ஸ்டார்டிங்லேயே வந்து நேயர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க.
2: இல்லை இல்லைப்பா, நீங்கள் அடுத்த நேயர் பாருங்கள், பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஷோராக சொல்கிறேன், நீங்கள் அடுத்த நேரம் மட்டும்
0: பெடல் எடுத்தால் எங்கேருந்து சைக்கிள் ஓடும், அதான் ஓடாதே. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார், இருவருக்கு வணக்கம். மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: வணக்கம் புஷ்பலதா மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பராவே இருக்கும்.
0: எங்களோட நிகழ்ச்சி சூப்பரா இருக்குங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். சொல்லுங்க, இப்ப உங்களுக்கான டைலாக் வந்து என்ன கொடுக்கலாம்? உங்களுக்கு ஏதாவது நீங்க டைலாக் மண்டையில வச்சிருக்கீங்களா, அதாவது மெமரியில வச்சிருக்கீங்களா?
3: நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு டைலாக் இருக்கு, நான் பழைய படங்கள் எதுவும் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சொல்றேன்,
2: நீங்க சொல்லி பாருங்க அப்படின்றேன்.
0: ஓகே, பாஷா மாணிக் பாஷா ஒன்று சொல்கிற நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், ஆனால் கெட்டவங்களை ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். இந்த டைலாக்கை நீங்கள் வந்து அழுதுகிட்டே சொல்லணும். எஸ் கம்மா,
3: அழுதுகிட்டே
0: சொல்லணும். சரி, ஒரு தடவை உங்களுக்காக சொல்லிக்காத்தவா? ஹலோ, இருக்கீங்களா?
3: இருக்கேன் சார், சொல்லுங்க.
0: ஆ, ஒன்று சொல்கிற நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், ஆனால் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். எஸ் சொல்லுங்க, இதை வந்து நீங்கள் அழுதுகிட்டே சொல்லணும்.
3: நல்லவங்களா ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கடைசியில கைவிட மாட்டான், கெட்டவங்களா ஆண்டவன் நல்லது பண்ணுவான், ஆனா கடைசியில கைவிட்டுருவான்.
0: கரெக்ட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா நல்லா. நன்றி நன்றி நன்றி. பார்த்திபன் அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம் சொல்லுங்க, யாரும் இங்க பேசுறீங்க?
4: என்ன
0: உங்களோட அன்பு தான் நாங்க இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நாங்க எடுக்கிறோம் அப்படி.
2: நீங்க

0: ரொம்ப பழைய படமா சொல்லுவா புது படமா சொல்லுவாங்கம்மா? முன்னாடி சொன்ன ஒரு டயலாக்கே நான் வந்து சொல்றேன் சரிங்களா. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவாங்க, ரூபா இருந்தா புடிங்குவாங்க, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற படிப்பை மட்டும் யாராலையும் எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். எஸ், இத வந்து நீங்க எழுதிக்கிட்டே சொல்லுங்க.
1: இவ்வளவுதான் சொல்ல முடியுது.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து சரியாக வந்து சொன்னாங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. யாருமே முடியாது என்னால் சொல்ல முடியல அப்படின்ட்டு யாருமே சொல்லலையா பார்த்திவன். ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு ட்ரை பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.
1: முயற்சி விஸ்வரூப வெற்றி.
0: ஆமாம், விஸ்வரூப படத்துலேயே ஒரு கேள்வி கேட்டாலுமே இப்போ சொல்ல மாட்டாங்க பார்க்குறீங்களா. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இது பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கா? சென்னை பூந்தமல்லி கலைசாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார். உங்களுக்கான டைலாக் சொல்லவா?
2: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான டைலாக் வந்து என்ன அப்படின்னா, அமுல் பேபி நீ ரகுவர்ன இது வரைக்கும் வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவா பார்த்தது இல்லையே, இனிமே பார்ப்பேன். இதை வந்து ரொம்ப சோகமா சொல்லணும். நீங்க வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்துட்டீங்களா?
2: இல்லைங்களா சார். என்ன வேணும் சொல்லுங்க.
0: அச்சோ இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு இந்த வந்து தெரியாதுங்களே. சரி ஓகே இருங்க. நீங்கள் சரி, உங்களுக்கு நீங்கள் பராசக்தி படம் பார்த்துட்டீங்களா? பராசக்தியும் பார்க்குறீங்களா? பழைய படங்க, புது படங்களா? பழைய படம் பராசக்தி 1960களில் ஒன்று வந்ததே, ஞாபகம் இருக்குங்களா? சரி ஓகே, எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறீங்களா? சரி ஓகே
2: சொல்லுங்க.
0: அமுல் பேபி ஈஸியாக சொல்லுவா? ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சரி ஓகே, நான் இதுவே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் உங்களுக்காக ஈஸியாக நான் வந்து கேட்கணும். ஓகேங்களா? பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. எஸ், இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சோகமாக
2: சொல்லணும்.
0: பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. அதிருதுங்களா? அதிரும், சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி விருப்பம், சிரிச்சிட்டே சொல்றீங்களா அழுதுட்டே சொல்றீங்களா? ஏன் இதுக்கும் யோசிக்கிறீங்க? என்ன உங்ககிட்ட நான் ஆப்ஷனை
2: விட்டுட்டேன்.
0: சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே, சிரிச்சுக்கிட்டே சொல்ல ட்ரை பண்ணுங்க. கமான், முடியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார். நன்றி நன்றி.
0: எஸ், நேர்களே, நம்ம வந்து நேர்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாமே கேட்டு அவங்க வந்து ஒவ்வொரு எமோஷனலாக வந்து பேச வச்சுட்டு இருக்கோம். எஸ், அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாமா பார்த்திபன்?
1: சார், என்ன பாடல் கேட்க போகிறோம்?
0: எஸ், பில்லா திரைப்படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பா விஜயவுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலில் ஒரு பயங்கர செம்மையான வைபான ஒரு சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் திரு என் எஃப்எம் 101.4 இயலாமை எப்பவுமே செமதுவில்.
3: Joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
0: இவ்வளோ ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ. ஸ்டுடியோ கிளாக் டைம் சரியாக 10:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல. ஸ்நூத்தி 101.4 கெட் செட் கோ தான் கேட்டிருக்கீங்க. எஸ் கெட் செட் கோல நாங்கள் நினைச்சிருக்கிறது நாங்கள் ஆர்ஜே விவேக் மற்றும்
5: ஆர்ஜே பார்த்திபன்.
4: வணக்கம் பார்த்திபன். எஸ், அடுத்த கலர் போயிடலாங்களா?
5: எஸ்
4: வணக்கம், சொல்லுங்க யாரு எங்கிட்ட பேசுறீங்க?
6: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில்

0: இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சகோ.
1: மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி சொல்லவா? சாரி, உங்களுக்கான
0: குட்டியான டயலாகா கொடுங்க, எக்ஸ்க்ளூசிவா பேசிடுவோம்.
1: குட்டியான டயலாகா கேக்குறீங்களா?
0: மூணு எமோஷன்ஸுமே கலந்து கூட நான் பேசுவேன். நானே பேசிட்டேன் ஒரு டயலாக்.
1: ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வந்திருக்கீங்க போலீங்களே.
0: ஆமா ஆமா,
1: ஆனா நாங்க ஸ்பாட்ல தான் எப்பவுமே டெஸ்ட் வைப்போம்.
0: சரி கொடுங்க பாப்போம்.
1: ஓகே, உங்களுக்கான டயலாக் ஒரு 3.5 வரி இருந்தா ஓகேங்களா?
0: ஐயோ சொல்லுங்க.
1: ஓகே, என்னாச்சு? கிரிக்கெட் விளாண்டோம், பால் அப்படியே மேலே போச்சு, நீ தானே அடிச்ச, விட்டனா கால் சிப்பாய் கீழே விட்டனா? ஓகே ஓகே ஓகே, இங்கே அடிபட்டிருக்கும், இங்கே தான் மிடில் ஆப்ளிமெண்ட்டாக இருக்குது. அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானே விட்டால் அதுவே சரியாயிடும். இந்த டைலாக் ஞாபகம் இருக்குங்களா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை கவனம் படத்துல பராசக்தி ஹீரோடா எல்லாருமே சொல்றீங்களே. சரி ஓகே, உங்களுக்காக வேற டைலாக் சொல்றேன். இங்க வாய்ப்புன்றது நமக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சது இல்ல கபிலா, இது நம்ம காலம், நீ இறங்கி ஆடு கபிலா, நாம பாத்துக்கலாம். சொல்லுங்க.
2: அவசரப்பட்டு அந்த படத்தை பாக்கலையா?
1: அதுவும் பாக்கலையா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த டயலாக வந்து நீங்க வந்து ரொம்ப சோகமா சொல்லணும்.
0: இந்த வாய்ப்பெல்லாம் உடனே கிடைச்சிடாது கபிலா, அதுக்காக அதிகமா முயற்சி செய்யணும். ஒட்டுக்கலாம் கபிலா, பாத்துக்கலாம் வாடா.
1: இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க? காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். யார்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும்னு அவசியமும் இல்லை, அவசியமும் கிடையாது. இந்த டைலாக் மட்டும் நீங்க வந்து இப்படியே சொல்றீங்க, போதும் டைலாக் சொன்னா போதும் எனக்கு. நீங்க எமோஷனலா வேணவே வேணாம்.
3: 5,000 ரூபாய் தான் காய்கறி கடை வைப்பேன், 5,000 ரூபாய் தான் மளிகை கடை வைப்பேன்,
1: 50,000 ரூபாய் தான் மளிகை கடை,
3: 5,000 ரூபாய் தான் துணி கடை
1: வைப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவீங்களா?
3: வாழ்த்துக்கள்
1: நன்றி. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
4: நண்பருக்கு காலை வணக்கம். அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பரா இருக்குது.
1: தலைப்பு சூப்பரா இருக்குங்களா? சூப்பரா பேசிடுவீங்க, எல்லாம் தயாரா தான் வந்திருக்கீங்க. சுருக்குமா சின்னதானா எல்லாருமே இப்படியே கேட்டாங்க, அப்ப பெரிய பெரிய டைலாக் எல்லாம் யார் தான் சொல்றது? நீங்க தானே சொல்லணும். அமுல் பேபி, ரகுவன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பாத்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையே, இனிமே பாப்ப, அவ்வளவுதான். இந்த டைலாக் தாங்க. என்ன எமோஷன்ல பேசுறீங்க, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க.
4: ரகுவரன்
1: இருங்க. யாருங்க? ரகுவரன்ங்களா? சொல்லுங்க சொல்லுங்க
4: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பாத்துருக்க, ஹீரோவா பார்த்தது இல்லையே, இனிமே பாப்பேன். இந்த மாடுலேஷன் நீங்க சொன்னா போதுங்க, மாடுலேஷனே வேணாங்க எனக்கு, பிளீஸ்ங்க சொல்லிடுங்க.
4: ரகுவரன் இந்த வில்லனா தான் பாத்து

0: வாழ்த்துக்கள்,
1: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க? ஹலோ, கரெக்டாக வணக்கம், இருக்கீங்களா
2: சார்? கார்த்திக் பேசுமாம்.
1: வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஷோ கேட்டு இருக்கீங்களா? என்ன டாபிக் தெரியுங்களா உங்களுக்கு?
2: டயலாக் சொல்றீங்க, அதை நான் சொல்லணும்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி, கொஞ்சம் மிடில் ஆஃப் த படத்துல இருந்து இருந்தா ஓகேங்களா? ரொம்ப பழசும் இல்லாம, ரொம்ப புதுசும் இல்லாம ஓகேயா?
2: ஓகே சொல்லுங்க.
1: ஓகேங்களா? என்னாச்சு? கிரிக்கெட் விளையாண்டோம், பால் அப்படியே மேலே போச்சு, நீ தானே அடிச்ச, விட்டனா கால் சிப்பாய் கீழே விட்டனா? ஓகே ஓகே ஓகே, இங்கே அடிபட்டிருக்கோம், இங்கே தான் மிடில் அப்ளிகண்டாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானாக விட்டு அதே சரியாயிடும். இந்த டைலாக்கை தான் நீங்கள் இப்போ பேச போகிறீங்க, ஓகேங்களா?
2: ஓகே சார்.
1: ஓகே, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டைலாக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக அழுதுகிட்டே பேசணும். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும், இதை வந்து நீங்க வந்து அழுதுகிட்டே சொல்லணும். இதை பாருங்க, உங்களுக்காக நான் வந்து அதாவது நாலு வரியிலிருந்து பாதி வரைக்கும் சுருக்கி இருக்கேன், சொல்லுங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும்,
2: காயப்பட்ட
1: அழுதுகிட்டே அழுதுகிட்டே அழுக வரலையே,
2: காயப்பட்ட மூஞ்சி கர்ஜனையாச்சு, அப்புறம் என்ன
1: சொல்றேன், கர்ஜனையாச்சு அப்படியே போயிடுச்சு, அது எங்கயோ போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கிறேங்க, நன்றி நன்றி. சார், சிங்கத்துக்கு உண்டான மரியாதை போச்சு. எஸ் நேர்களே, நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-0038 மற்றும் 2952-0554. பார்த்து ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாங்களா?
3: எஸ்
1: எஸ் நேர்களே, மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்களது வந்து விடைபெறல, போயிட்டு வந்துடுவேன் உடனே, ஓகேங்களா? ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவே சமதுல.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: go!
1: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்குது நானும் என்னுடைய அன்பு இளவலுமான விவேக் அவர்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைய போறேன் நேயர். யார் பார்ப்போம்? நேயர் கனெக்ட் பண்ணுங்க.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
2: ரெண்டு பேரும் ஷூட்டிங்

0: போலியா?
1: ஷூட்டிங்கா?
2: நாங்க ஆடிஷன்ல இருக்கங்க, ஆடிஷன்ல இருக்கோம். சொல்லுங்க.
0: எல்லாரும் ஆக்ட்ரஸ்ல நீங்கதான்.
2: ஆக்ட்ரஸ்ஸா? என்னதுன்னு சொல்றீங்களே இறைவா.
0: விவேக் சாரும் பார்ட்டி வந்தாரோ.
1: ஓகேங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நடிகை வந்து இப்ப வெளியே வர போறாங்க பாருங்க.
2: இல்ல ஆல்ரெடி வந்துட்டாங்க நினைக்கிறேன், இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தாங்களே, கவனிக்கலையா நீங்க? சரி, கடைசி வரைக்கும் உங்க பேரை சொல்லுங்க.
0: ரவி பாலாஜி பேசுறேன்.
2: சிறப்பு. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே
1: ஓகே. உங்களுக்கான டயலாக் என்ன அப்படின்னா,
0: கொஞ்சமா கொடுங்க, சின்னதா,
1: கொஞ்சமா சின்னதா கொடுக்கவங்களா? ஓகேன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே
2: ஓகேவே. அப்ப எட்டு வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்க.
1: ஆமா, இது நல்லா இருக்கே, சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து ஓகேன்றது மட்டும், நீங்கள் எவ்வளோ சின்னதாக கேட்டிங்களோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சம்மதிச்சிட்டோம், சரிங்களா? இந்த ஓகேவை வச்சு நீங்கள் வந்து எட்டு வகையான, எட்டு இல்லை, நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஒரு எமோஷன்ஸை வெளிக்காட்டினா போதும். ஃபஸ்ட்டு வந்து அழுகை. ம், அழுதுட்டே அப்படி ஓகே சொல்லுங்க.
0: ஓகே சார்.
1: ம், அடுத்து சிரிப்பு.
0: ஓகே சார்.
1: அடுத்து சோகம். அடுத்து கருணை. அடுத்து ஆனந்தம். அடுத்து கோபம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. எஸ், நேயர்கள் அனைவருமே வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் கண்டிப்பாக இந்த ஷோ முடியறதுக்குள்ளே சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம், சொல்லுங்க, யாரையும் வந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம், வணக்கம் சார், கோயம்புலேருந்து பார்த்திபன் சார். விவேக் சாருக்கும் பார்த்திபன் சாருக்கும் காலை வணக்கம்.
1: அப்படி எங்ககிட்டயே ஒரு பார்த்திபன் இருக்காருங்களே.
3: ஆமா, என் பேரும் பார்த்திபன் தான்.
1: அப்படிங்களா? ஓகே. சேம் சாக்லேட் கிச்சன் மிஸ் டோன்ட் டச் மீ பட்ஸ். நான் நீங்கள் வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும், ஓகேங்களா?
2: நாலு
1: பேருக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்ல. இந்த டைலாக்க வந்து நீங்க வந்து கோவமா சொல்லணும். சொல்லுங்க.
3: நாலு பேருக்கு நல்லது நடந்தா கோபம் வரும்.
1: கோபம் வருமா? கோபம் வந்தா கைய முறுக்குவீங்க இல்லையா?
3: நாலு பேருக்கு நல்லது நடந்தா கோபம் வரும். நாலு பேருக்கு நல்லது நடந்தா
2: கோபம் வரும். ஐயா, எங்களுக்கு சிரிப்பு வருதுங்க. நன்றி, அடுத்த நேரத்துக்கு
1: வாழ்த்துக்க, நன்றி. எஸ், அடுத்த கால இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: இனிய காலை வணக்கம்.
2: சிறப்பு, இனிய காலை வணக்கம்.
4: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான சினிமா டைலாக் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பெட்டர் மார்ஸ் லைட் ஏதே வேணுமா?
2: அவ்வளவுதான், சிம்பிள்,
1: சிம்பிள், புல் ஸ்டாப்.
4: சொல்லுங்க சார்.
1: எதுக்குதான்
2: அவங்க பாசியில வந்து இன்னொரு முறை சொல்லுங்க அப்படி.
1: ஓகே, பெட்டர் மார்ஸ் லைட் ஏதா வேணுமா?
4: எப்படி சொல்லலாம்
1: இது வந்து? எப்படி நீங்கன்னா கோமா சொல்லணும். நன்றி, நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்ல முயற்சி. அடுத்த கலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இப்போ தான் இருக்கீங்க, பேசலாம். கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். நேயர்களே, நீங்கள் கால் பண்ண நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952 0554. அதுக்கு முன்னாடி உங்களோட சிக்னல் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
5: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சொல்லுங்கள்.
5: ஹலோ சார், நாங்கள் சேலம் மாவட்டம் மேச்சேரியிலேருந்து மாலதி பேசுகிறேங்க.
1: வணக்கம் மாலதி மேம், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
5: ஆ, நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க மேம், உங்களுக்கான டயலாக் சொல்லவா?
5: ஆ, சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கு வந்து எப்படி மேம், ரொம்ப பெருசா வேணுமா, சின்னதா இருந்தா போதுமா?
5: இல்ல, சின்னதா சொல்லுங்க சார்.
2: அப்ப ஹலோன்னு தான் சொல்லணும். ஹலோவை ஒரு 5 வேரியேஷன்ல சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் வந்து அழுகை.

0: ஓ இருக்கீங்களா?
1: ஹலோ.
0: ஆ
1: ஆ
0: ஹலோன்ற டைலாக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு சில மாடுலேஷன் சொன்னால் போதும். ஃபஸ்ட்டு வந்து அழுகை.
1: ஹலோ.
0: ஹலோ. ஓ நீங்கள் அந்த ஹலோ தான் சொல்கிறீங்க, மாடுலேஷன் சொல்கிறீங்களா? ஓகே. அடுத்து சிரிப்பு.
1: ஹலோ
0: ஹலோ. ஓகே. அடுத்து வந்து கோபம்.
1: ஹலோ
2: ஹலோ அப்படின்னு.
0: அடுத்து வந்து சோகம்.
1: ஹலோ.
0: எல்லா ஹலோ ஒரே. ஓகே ஓகேங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டைலாக் இருந்தா சொல்லுவீங்களா?
1: கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா, ரெண்டு லைனா இருந்தா சொல்றேன் சார், ட்ரை பண்ணுங்க.
0: ரெண்டு லைனா இருந்தா சொல்லுவீங்களா? சரி ஓகே. உங்களுக்காக நான் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றேன், ஓகேங்களா?
1: ஆ சரிங்க.
0: நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா கோவமா சொல்லுங்க போதும், நாலே வார்த்தை தான்.
1: சரிங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா?
0: கோவமா? கோவமே இல்லைங்களே, அவ்வளவு சாஃப்டா இருக்கீங்களே. அது கோமா.
1: கோமா வாங்க சார்.
0: கோமா. ரெடி ரெடி டேக் ரி ரோல் கேமரா ஆக்சன்.
1: நீங்க நல்லவரா கெட்டவரா?
0: தெரியலீங்களே.
2: இதே கொஞ்சம் நேரம் கழிச்சு பதில் சொல்லுவாரே.
0: நாம இந்த டாபிக்கை எடுத்திருக்கல, அதை கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எஸ், நேர்களே மிகவும் சிறப்பாக அழகாக சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்கீங்க இல்லையா பார்த்திபன்?
2: எஸ் அப்சலூட்லி.
0: எஸ் கண்டிப்பாக நேர்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நேர்களுக்கு தேவைப்படுதா இல்லையோ?
2: எனக்கு கொஞ்சம் இன்னும் வைப்பாக விளாட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால ஒரு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக.
2: என்ன பாடல்?
0: கண்டிப்பாக. அடுத்ததாக சிவகாசி திரைப்படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் திப்பு மற்றும் ஷோபா சேகர் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் 101.4 FM, 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

0: go!
1: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ.
2: எஸ் நம்ம கூட இணைய போகிற நேர் யாருன்னு பார்க்கறது முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறோம்.
1: திரைப்படத்தோட வசனங்களை வந்து நாங்கள் வந்து சொல்வோம், அந்த வசனங்கள் அந்த எமோஷனில் இல்லாமல் நாங்கள் சொல்கிற எமோஷனில் வந்து நீங்கள் பேசணும், ஓகேங்களா? எஸ் நேர்களே, நீங்கள் இந்த ஒரு சேலஞ்சுக்கு ரெடியாக இருந்தால் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00038 மற்றும் 2952-00054. அடுத்த கலர் போயிடலாமா பார்த்திபன்?
2: எஸ்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசியம் கொடமாண்டப்பட்டீங்க.
1: ஓகே ஐயா, உங்களுக்கான டயலாக் சொல்லுவாங்களா?
3: பழைய படத்துல சொன்னா ஒரு உதவியா இருக்கும் ஐயா.
1: சரி ஓகே, பழைய படத்துல உங்களுக்காக சொல்றேன், ஓகேங்களா? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இதை வந்து நீங்க கோபமா சொல்லணும். பழைய படம் தான், பழைய பழைய கரெக்டு, சூப்பர், செம்ம, ஆஹா, ஃபர்ஸ்ட் வாலே சிக்ஸர். அடுத்து எமோஷனல்
3: தெரியாது,
1: நீங்க சொல்லாம வந்ததுனால யாருக்கும் தெரியாது, சொல்லிட்டு வந்தா தெரிஞ்சிருக்கும் தானே? ஆனா இதை வந்து நீங்க வந்து கோபமா பேசணும். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த கால இனப்பட இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், குயில் கோபி.
1: நல்லா பாடுவீங்களா?
4: உங்ககிட்ட
1: இருக்கிறதெல்லாம் பாருங்க.

0: இந்த டயலாக் பாருங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஹலோவா, எங்க டயலாக் சொல்லிட்டு இருக்க ஹலோன்றீங்க? பதினாறு வயது நிலை, ஓகே. அதாவது நீங்க வந்து என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டா கேளுங்க, இல்ல நான் பேசு, நீங்க பேசினா பேசுங்க, நான் என் டயலாக் சொல்லிட்டு போயிருன்றீங்க இல்லீங்களா? சரி ஓகே சொல்லுங்க. சரி சொல்லுங்க பேசுங்க. வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. பார்த்திமன் அடுத்த கலர் போயிடலாங்களா?
1: எஸ்
0: எஸ் வணக்கம். அடுத்த கலர் எப்படி கட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். எஸ் பார்த்திபன், ஆக்சுவலி காலர்ஸ் கிட்ட பேசி பேசி போர் அடிக்குது. நான் உங்களுக்காக ஒரு கேள்வி, ஒரு டைலாக் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இப்போ நீங்கள் பேசுறேன். எப்படி
1: எப்பயுமே கேள்வி கேட்கறது ஈஸி, ஆனால் அதை பண்ணுறேன். சரி
0: ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் கேட்டதான் பழசு தான் இதில். இதனால நீங்கள் என்னது இந்த கரும்புல சக்கை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிஞ்சு தூக்கி போட்டுருவீங்க நீங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கு.
1: சொல்றத கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமா பெருமையா சக்கை கலர் அப்படியே தூக்கி விட்டுக்கலான்.
0: இப்ப கீழே விலை போற சக்கையா இல்லை? 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்டையும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும்னு அவசியமும் கிடையாது, எவன் முன்னாடியும் அனாவசியமாக குனிஞ்சு நிற்கணும்னு தேவையும் கிடையாது. புரியுதா? சிங்கம் படத்தில் அப்படியே அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த மெயின் ரோட்டில் வெறிய பேசிட்டு வருவார்.
1: எப்படி உங்களுக்கு சொல்லணும், அதை சொல்லுங்க. எப்படி சொல்லணும்,
0: டக்குன்னு வந்து நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு அழுகையும் இருக்கக்கூடாது, சோகமும் இருக்கக்கூடாது, அப்படியே ரெண்டும் கலந்த மாதிரி அழுக வரணும் வரக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு எமோஷனை சொல்லணும்.
1: அதாவது தண்ணியில் பால் கலந்துருக்குன்னா நான்
0: கலக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி. அப்படி நீங்கள் அழுறீங்கன்னு தெரியணும், ஆனால் டக்குன்னு கலந்து தண்ணி வரக்கூடாது, அந்த மாதிரி.
1: ஓகே, 5000 ரூபாய் இருந்தால் மளிகை கடை வச்சிருவேன். தப்பா ஓகே, மறுபடியும் இன்னொரு ரீடேக்.
0: ஓகே ஆக்சன்.
1: 5000 ரூபாய் இருந்தா ஒரு காய்கறி கடை வச்சிருவேன், 50000 ரூபாய் இருந்தா ஒரு மளிகை கடை கூட வச்சிருவேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வச்சிருவேன். யாருக்கிட்டையும் 10 பைசா கை நீட்டி வாங்கணும்ன்ற அவசியமும் இல்லை, யாருக்கிட்டையும் நான் தலை குனிஞ்சு நிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை.
0: வாழ்த்துக்களை பார்த்தா நான் எப்படிப்பட்ட டைலாக் அவரு எவ்வளோ இதில் பேசிட்டு
1: ஐயா, நீங்கள் தான் சோகமாக இருக்கக்கூடாதுன்றீங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா நீங்கள் அருமையாக முயற்சி பண்ணிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. பாருங்க பிஜிஎம்லாம் போடுறேன். எஸ் அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யாரே எங்கே பேசுகிறீங்க?
2: கணபதி சார்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நலமாக இருக்கேன். ஓகே, உங்களுக்கான ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், இத வந்து அழுதுகிட்டே சொல்லுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி, நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

ஸ்நேகர்களே, அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். யூத் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக மணி சர்மாவுடைய இசையில் கபிலனுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலில் ஒரு அழகான பயங்கரமான செம்மையான வைபான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் திரையன் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுவுல்லு.

எஸ் யூத் திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு பாடல் ஒன்று பார்த்தீங்க. எஸ் நாம்பளும் நேர்களே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கெட்ஸ் இட் கோ ரொம்பவே சூப்பராக ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இந்த ஒரு டாப்பிக்கில் பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி பேசியிருந்தாலும் சரி, சரியாக பேசினாலும் சரி, தவறாக பேசினாலும் சரி, கண்டிப்பாக எல்லாமே வந்து முயற்சி பண்ணிங்க. அந்த ஒரு முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எஸ் இந்த நிகழ்ச்சியோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே விவேக் மற்றும் பார்த்திபன் அவர்கள். எஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக செம்மையான ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்திரீ திரைப்படத்திலிருந்து அனுஜத்தோடி

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 மாதங்கள் நீடித்த அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள்

அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிரணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. சீதாராமம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட்.

0: ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, அயோத்தி திரைப்படத்திலிருந்து காற்றோடு பட்டம் போல அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அடுத்த என்ன பாடல் இந்த படத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமை கடவுளை திரைப்படத்திலேருந்து கதை போமா அப்படின்ற பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல், கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே போதுமே செம்மதுலுங்க.

உங்களுடன் ரெயின்போவில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து மயிலாஞ்சி மயிலாஞ்சி. அந்த பாட்டை தான் கேட்டிணைந்திருங்கள்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் உரியடி திரைப்படத்திலிருந்து மானே மானே அப்படின்னு ஒரு சூப்பரான மெலடின்னு சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம்ம தொழுங்க.

0: உங்களுடன் ரெயின்போவில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலுங்க. அழகான பாடல், அம்சமான பாடல், கேட்டிணைந்திருங்கள்.
1: காதல்

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடன் போலீஸ் திரைப்படத்திலிருந்து தங்கமே அப்படின்ற பாடல் தான் தொடங்கக்கூடிய ஒரு பாடல். சூப்பரான ஒரு பாடலுங்க இது, அற்புதமாக இருக்கும். பேசாதே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 11:48 நெருங்கிட்டு இருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அடுத்ததாக என்ன பாடல், என்ன படத்துல இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன சரஸ்வதி சபதத்துல இருந்து தாங்க. ஒரு சூப்பரான பாடல், காத்திருந்தாய் அன்பே அப்படின்ற பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

உங்களுடன் ரெயின்போவில் நம்ம பல பாடல்கள் சூப்பராக கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் நிறைவு பாடலாக எந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, புரியாத புதிர் திரைப்படத்துலேருந்தான். மலைக்குள்ளே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு சூப்பரான பாட்டுங்க. ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இந்த வரிகள் எல்லாம் இருக்கும். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செமதுலுங்க.

0: العمل دولة.
1: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இதாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
3: விற்பனையாளர்களிடமிருந்து நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் வழியில் தீர்வு காணவும் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இடாக்கில். இது ஆன்லைன் குறைதீர்க்கும் தளமாகும். மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டுவர பல முக்கிய காரணங்கள் இருந்தன. இதற்கு உதாரணமாக, நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லை, பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது என சுட்டிக்காட்டியது. உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய குறைதீர் ஆணையங்கள் 1986 தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களுக்கு மனநிறைவான சேவையை வழங்குவதுமே ஆகும். இதன் மற்றொரு சிறப்பம்சம், வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகள் எதுவும் பின்பற்றக்கூடாது என்பதுதான். அதாவது, பிற நீதிமன்றங்களைப் போல இல்லாமல் ஒரு புகாரை 90 நாட்களில் விசாரித்து அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2019 கொண்டுவரப்பட்டது. நாடு முழுவதும் செயல்பட்ட இந்த சட்டம் தொடக்கத்தில் மிக விறுவிறுப்பாக வேலை செய்தது. நாளடைவில் அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து நுகர்வோர் வழக்கில் தீர்வு கிடைக்க 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்ற நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வழக்குகள் தேக்கம் கண்டு 50,258 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இதை சரி செய்வதற்கும் நுகர்வோர் பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கவும் இடாக்கில் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. கடந்த 2024 லடாக்கில் இடாக்கில் போர்ட்டல் தொடங்கப்பட்டது. ஆனால் 2020 இதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. தற்சமயம் இந்த போர்ட்டல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்பட்டு வருகிறது. 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்ட்டல் காகிதமற்ற

0: வழிமுறையை வழங்க வடிவமைக்கப்பட்ட ஒரு புதுமையான தளமாகும். நுகர்வோர் புகார் தர நுகர்வோர் மன்றங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. இருந்த இடத்திலிருந்தே இந்த போர்ட்டலில் விண்ணப்பித்தால் போதுமானது. சம்பந்தப்பட்ட அதிகாரியை சென்று சேர்ந்தவுடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பழைய நுகர்வோர் குறைதீர் ஆணைய முறையில் புகார்களை பதிவு செய்துவிட்டு அதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவ்வப்போது அலுவலகத்திற்கு நேரில் சென்று பார்க்க வேண்டும். இதற்கு நுகர்வோர் தன் மாத வருவாயில் குறிப்பிட்ட தொகையை செலவு செய்தாக வேண்டும். ஆனால் இ டாக்கில் போர்ட்டலில் பதிவு செய்யப்படும் புகார்களில் நேரில் செல்ல தேவையில்லை. புகார் மீதான நடவடிக்கை அவ்வப்போது அப்டேட் ஆகிவிடும். அதனை இருந்த இடத்திலிருந்தே புகார்தாரர் கண்டுகொள்ளலாம். பயனர்கள் தங்கள் புகார் பதிவிற்கு கஷ்டப்பட தேவையில்லை. அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் எளிமையான முறையில் இந்த போர்ட்டல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் தங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி தனது புகாரை தெளிவாக பதிவு செய்யலாம். இது நுகர்வோர் மற்றும் வழக்கறிஞர்கள் இருவருக்கும் செயல்முறையை நெறிப்படுத்துகிறது. இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியதில் இருந்து இதுவரை 281,024 நுகர்வோர் பயன்படுத்தியுள்ளனர். சுமார் 198,725 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 38,453 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த போர்ட்டல் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க பலன்களை நுகர்வோர்களுக்கு வழங்கியுள்ளது. நுகர்வோர்கள் பெரும்பாலும் அதற்கான சட்டங்களை தெரிந்திருப்பதில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் அடுத்தடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில்லை. பொருட்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதில் மோசடி நிகழ்ந்தால் நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்து ஏமாற்றினால் புகார்கள் பதிவு செய்யலாம். பொருட்களை அதிக விளைவித்து விற்பனை செய்தால் அதையும் புகார் செய்யலாம். புகாரை பதிவு செய்ய https://edacil.nic.in என்ற இணையதளத்தை அணுக வேண்டும். போர்ட்டலில் உங்களை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு புகாரை விரிவாக பதிவிடலாம். பின்னர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும். இனி நுகர்வோர் தங்கள் பிரச்சனைக்காக தங்கள் தீர்வுக்காக காத்திருக்க தேவையில்லை. புகார் அளித்தால் இடாக்கில் அதற்கான தீர்வை ஏற்படுத்தி தரும்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இடாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

12:06 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தான் ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் வந்துட்டேன். ஸோ இந்த ஷோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஒரு கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோழியுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் வந்து யாராவது ஒரு பெண் பிரபலத்துடைய மாதிரி இருக்குதே, எங்கேயோ பண்ண மாதிரி இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு என்றைக்காவது தோணியிருக்கா? அதுதான் வந்து நீங்கள் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. இது வந்து பெண்களுக்கான ஷோன்றதுனால பெண்கள் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆண்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அங்கே

வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே கலந்துகிட்டவங்க கொஞ்சம் புதிய முகங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே, எப்படி வந்து பேசலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கே. எஸ், 298-6-0038 மற்றும் 295-2-0554 முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கொண்டு என் கூட நீங்கள் பேசலாம். ஓகே, பேசலாம் பேசலான்றீங்களே, ஒரு பாட்டு போட்டதுக்கப்புறம் பேசினா எப்படி இருக்கும்? எஸ், தேவதை வம்சம் நீயோ அந்த சாங் தான் நான் இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஸ்நேகிதியை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சித்ரா அண்ட் சுஜாதா ரெண்டு பேரோட குரலில், பா விஜயோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிதரின் 103.4 இங்கே எல்லாமே சமதுலே.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,

0: எஸ் 12:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போல தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் மக்களே, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது இது பெண்களுக்கான ஷோன்றதுனால பெண்கள் ரிலேட்டடாக தான் கேள்வி இருக்கும். ஸோ பெண்கள் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்ட பேசலாம். ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கால் எடுக்க முடியலப்பா, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஆண் நண்பர்களும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம். எஸ், அந்த என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தோழியுடைய நடை உடை பாவனை பேச்சையெல்லாம் வந்து யாராவது ஒரு பெண் பிரபலம் மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? அதை பற்றி தான் எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. எஸ், நிகழ்ச்சியுடைய முதல் காலர் கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். ராஜலட்சுமி
0: அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். ஓகே, இந்த க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, உங்க தோழியுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் வந்து யாராவது ஒரு பெண் பிரபலம் மாதிரியே இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு எனக்காவது தோணுச்சா?
1: அது என்னோட ஃப்ரெண்டு, அவங்க பாக்குறதுக்கு அழகாகவும் இருப்பாங்க. அது ஜெயசுதா, நடிகை ஜெயசுதான்ட்டு பழைய நடிகை ஒருத்தவங்க.
0: ஓகே,
1: அதே மாதிரி ஃபேஸ் இருக்கும். அவங்க பேசுறது கொள்றது நான் தான் சொல்லுவேன், நீ அதே மாதிரி சொல்ற, இன்னொருத்தவங்களும் அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஜெயசுதா மாதிரி, அதாவது நடிகை மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமா, நடிகை ஜெயசுதா மாதிரி இருப்பாங்க.
0: ஓகேமா, ஓகேமா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி அம்மா, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
2: ஏன் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கொண்டு வரீங்க? நேயரை கேட்டா எவ்வளவு டாபிக் அள்ளி கொடுப்பாங்க.
0: இந்த டாபிக் நல்ல டாபிக் தானே? சரி, ஓகே, க்வெஸ்சன் என்னன்னா,
2: இல்ல எப்படியெல்லாம் தேவையில்லை சார்.
0: வணக்கம் ரெயின்போ. ஹலோ, கலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்மா. ஓகே, உங்க தோழியுடைய நடை உடை பாவனை பேச்சு வந்து யாராவது ஒரு பெண் பிரபலம் மாதிரியே இருக்கே அப்படின்னு எனக்காவது தோணி இருக்கா உங்களுக்கு? யார் மாதிரி இருக்கீங்க? வணக்கம்
3: பூந்தமல்லி போஜராஜன், ராஜேஸ்வரி பேசுறேன். வணக்கம்.
0: ஐயா, இது வந்துட்டு பெண்களுக்கான ஷோன்றதுனால உங்க கருத்தை வந்து நீங்க முகநூல்ல பதிவிடலாமே.
3: இல்லையா, எனக்கு அதெல்லாம் பட்டன் போனியா, அது வசதி இல்லை. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நான் 4th படிக்கும் போது ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க பார்க்கறதுக்கு சேர் விஜய் மாதிரியே இருப்பாங்க.
0: அப்படியா? பேசலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஃபேஸ்புக்ல கூட நீங்க பதிவு பண்ணலாம். நான் அங்க வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல வந்து இந்த க்வெஸ்சனை நான் பதிவு பண்ணிருக்கேன். சோ அடுத்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எஸ், கனா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆராதனா சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் அண்ட் வைக்கம் விஜயலட்சுமி, இவங்க மூணு பேரோட குரல்ல

ஜி கேபியோட வரிகளில் திபுனினன் தாமஸ் அவங்களோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுலே.

ஹலோ தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சி தான் ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் மக்களே, ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம வந்துட்டு தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசணும். அதே மாதிரி வந்துட்டு நான் சில கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது உங்களுடைய தோழியின் நடை உடை பாவனை பேச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிரபலம் போல இருக்குது அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா, அப்படி தோணியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 299-2-0-5-5-4 முன்னிப்பாக 0-4-4 வந்து சேர்த்துக் கொள்ளலாம். உங்களோட கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட பதிவு பண்ணிக்கலாம், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் வந்துட்டு பதிவு பண்ணலாம். காலர்ஸ் கால் பண்ணலாம், புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன்.

எஸ் மக்களே, நம்ம வந்துட்டு அடுத்து பாடலுக்கு நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. குரு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஷ்ரேயா கோஷல் அண்ட் உதய் மசும்தர் இவங்க ரெண்டு பேரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: பன்னிரண்டு மணி 31 நிமிடம் ஆயிற்று. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நான் கேள்வி பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா, யாராவது ஒரு உங்களுடைய பெண் தோழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிரபலம் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு என்றைக்காவது தோணியிருக்கா? அதை பற்றி தான் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியோடைய அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா, உங்க ஃப்ரெண்ட், உங்க தோழி வந்து யாராவது ஒரு பெண் பிரபலம் மாதிரி இருக்காங்களா? அவங்க நட, உட, பாவனை, பேச்சு எல்லாம் வந்து ஒரு பெண் பிரபலம் மாதிரியே இருக்குதே அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு தோணிருக்கா?
5: ஆமாங்கப்பா, கௌரி என்னோட ஃப்ரெண்டு. கௌரி,
4: ஓகே.
5: அவ பேர் கௌரி. அவ பாக்கும் போது பாத்தீங்கன்னா லட்சுமி மாதிரியே இருப்பா, நடிகர் லட்சுமி மாதிரியே.
4: அப்படிங்களா?
5: ஆமா, அவங்க அவங்க தோரணை, அவங்க பேச்சு, எந்த படம் மின்சாரம் மின்சாரம் நடிச்சிருப்பாங்க பாருங்க, அதுல ஒரு வீரமா பேசுவாங்க பத்தியலா, குழந்தைய வச்சுட்டு கடைசியில பேசுற பேச்சு மாதிரியே. அவங்க வீட்லயுமே, அவங்க மாமியார் வீட்லயுமே அவ ராஜா ராணி மாதிரி பேசுவா எல்லாருமே. அவ தைரியமா பேசுவா, மாமனார் மாமியாரோட நல்ல ஒரு சிநேகிதமா இருப்பா. மாமனார வந்து எழுத்து நல்லா பேசுறத நான் பாத்திருக்கேன். அப்ப நான் சொல்லுவேன், உன்னைய பாக்கையில ஒரு ஒரு அதாவது அந்த பாவனைய பார்க்கும் போது லட்சுமி மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு.
4: ஏன்னா
5: அவளோட தோற்றம், அவளோட முகம், அவளோட பாவனை எல்லாமே ஒரு துணிச்சலான பெண்மணியா இருப்பா என்னோட இது கௌரி. அவளை வந்து நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பா, தீயதை எதுவுமே அவளுக்கு தெரியாது.
4: மஞ்சளம்
5: இல்லாத மனசு, ஒரு திருந்த போகும், அன்பான ஒரு பேச்சு, வீட்டையுமே நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை திறன் இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துல லட்சுமி ஆளுமை திறனோட கலெக்டர் உத்தியோகம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த அது டக்குன்னு ஒரே ஒரு கிராமத்துல அந்த படம்.
4: சூப்பர்மா,
5: கலெக்டரா இருந்து நேர்மையாவும் உண்மையாவும் போராடுவாங்க. அந்த கோர்ட்ல போய் கூட நல்ல தைரியமா பேசுவாங்க. அந்த ஒரு பாவனையே அந்த பிரபலத்தை, அந்த லட்சுமியோட பிரபலத்தை என்னோட

0: ஃப்ரெண்டு கௌரியோட தோற்றத்துல நான் அடிக்கடி இப்ப பார்ப்பேன். பார்க்கவே இருக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: சூப்பர்மா சூப்பர்மா, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுடைய மனசில் இருக்கிறத வந்து சொல்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986003838 மற்றும் 2952205554. நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? மேனவாக்கம்
2: சித்ரா.
1: ஓகே, உங்களுடைய தோழி உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு வந்து பெண் பிரபலம் மாதிரி இருந்திருக்குன்னு என்னைக்காவது தோணியிருக்கா?
2: பரமேஸ்வரி சார் என் கூட படிச்சுவா, சரோஜாதே மாதிரி நல்ல சகப்பு, அந்த மாதிரியான ஒரு இது சார், நல்ல மனசு, நல்லா அந்த மாதிரி சார் நினைப்பேன் நான். அவளை அந்த மாதிரி இருப்பா, அழகா அந்த மாதிரி இருப்பா சார்.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க? திருக்கோயிலூர்ல இருந்து சுமதி அம்மா. ஓகே, உங்களுடைய தோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிரபலம் மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு என்னைக்காவது
3: தோணிருக்கா? உங்ககிட்ட பேசின எதுவுமே எனக்கு டென்ஷன்ல ஒண்ணும் புரியல. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது.
1: ரொம்ப நன்றிமா.
3: நல்லா பேசுறீங்க.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். க்வெஸ்சனுக்கு போலாமா?
3: வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, நன்றிமா. ஓகே, க்வெஸ்சனுக்கு போகலாமா? உங்க தோழி வந்து யாராவது பெண் பிரபலம் மாதிரியே இருக்காங்க, இவங்க நட உட பாவனை பேச்செல்லாம் ஒரே அவங்கள மாதிரியே இருக்குதுன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா?
3: என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சரிதா மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு.
1: சரிதா மாதிரி இருப்பாங்க. ஓகே, நடிகையா? ஓகேமா, தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி தான் மக்களே வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அழைக்க வேண்டிய எண்கள் 2986003838 மற்றும் 2952205554. முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்து கொள்ளணும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் கூட நான் வந்து இந்த கொஷினை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா தாராளமாக பதிவு பண்ணலாம். அடுத்த காலர் கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் ரெயின்போ.
1: வானொலியுடைய ஒளியை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்குங்க.
5: ஹலோ,
1: ஹலோ, ஹலோ, ஹலோ, கேக்குதா? ஹலோ,
5: சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
1: சுஜாதா ஸ்ரீராம் அவர்களே, உங்களுடைய தோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிரபலம் மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா?
5: என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு இருக்கா பிரேமான்னு சொல்லிட்டு.
1: ஓகே.
5: அவ வந்து அவளுடைய நடை எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்ரீபிரியா எப்படி ஒரு கான்பிடண்டா நடப்பாங்க பாருங்க, போல்டா பேசுவாங்க பாருங்க.
1: ஓகே,
5: இந்த மாதிரி இருக்கும் அவளுடைய இது. ரொம்ப ஹெல்பிங் நேச்சர், போல்டா பேசுவா, தப்புனா தப்புன்னு சொல்லி காட்டுவா.
1: சிறப்பு
5: முடிச்சூர்லதான் இருக்கா.
1: ஓ அப்படியா?
5: எனக்கு எல்லாம் அவள என்னுடைய சோல் மாதிரி அவ.
1: ஓகே ஓகே, உங்களுடைய தோழி கிட்ட போய் பேசிட்டு ஒரு ஹாய் சொன்னதா சொல்லிடுங்க. சமதூள் இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஹரிணி அப்புறம் குழுவினர் இவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகள் தேவாவோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. குஷி திரைப்படத்திலிருந்து 104 இங்க எல்லாமே செம்மதுள்ள.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதி ஏற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.

0: பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி,

வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

12:50 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. எஸ், இந்த ஷோ வந்து இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அந்த வரிசையில் நான் இப்போ ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது உங்கள் தோழியுடைய நடை உடை பாவனை பேச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிரபலம் மாதிரியே இருக்குதேன்னு உங்களுக்கு இன்றைக்காவது தோணியிருக்கா அப்படின்றது தான் நான் வந்து கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நான் முகநூல் பக்கத்துலேயும் நான் வந்துட்டு ஒரு போஸ்ட்டாக பதிவு பண்ணியிருந்தேன், அதை வந்து பார்க்கலாம் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. சபரி மனோஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோன்றியது உண்டு, சில சமயம் நமக்கு தெரிந்த பிரபலங்கள் அவர்களுடைய பேசும் விதம் நம் நெருங்கிய தோழிகள் மூலமாக காண முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யார் என்னன்றதை அவர் சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய இந்த கருத்துக்கு ரொம்ப நன்றி. எஸ் மக்களே, வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலை நோக்கி நம்ம போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஷோபாவுடைய குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. எந்த திரைப்படத்திலேருந்துனா மே மாதம் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை காணும். மனதுக்கு பிடித்த பழமையான பாடல்களை இருக்கக்கூடிய இனிமையை சேர்த்து உங்களோட நானும் கேட்க போகிறேன். முதலாவதாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இதே கணி திரைப்படத்திலேருந்து தாங்க, இன்பமே உந்தன் பேர் பெண்மையும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரல்களில், புலமைப்புத்தனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள்.

திரைக்கானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து சம்சாரம் என்பது வீணை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ரொம்ப அற்புதமான ஒரு மெலோடியஸ் சாங் தான். கேட்டிணைந்திருங்கள்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 1:10 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை காணம். அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, காசைதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து ஜம்பலிங்கமே ஜடாதரா அப்படின்ற பாட்டு தான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுங்க, ரொம்ப கருத்து பொதிந்துள்ள ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். கேட்டிணைந்திருங்கள்.

0: உரைத்த என் அப்பனே, உரை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.
1: மகாதேவா
0: ஈஸ்வரரா, காலனை உதைத்த என் அப்பனே, உரை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.
1: அதே அதே சபாபதே, அதே அதே

நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைக்காலம். அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து ஆகட்டும்டா தம்பி ராஜா அப்படின்ற பாட்டு தான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுங்க, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மதூள்.

டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை காணம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கோடி உரிமை மேலம் அப்படின்ற பாடல் தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களை திரைக்கானதில் அடுத்ததாக சங்கே முழங்கு திரைப்படத்திலிருந்து பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்ற பாடலாம் கேட்க போறோம். கேட்டிணைந்திருங்கள்.
1: பொம்பளை சிரிச்சா போச்சு

பெட்டை கோழியை காவல் காக்க சேவல் நான் வரவா. எனி அப்செக்ஷன்? பொம்பளை சிரிச்சா

உண்மை சொல்ல பூவை சூடம்மா. பொம்பளை சிரிச்சா

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நேரம் 1:32 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இத்திரைக்கானம். அடுத்துதான் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பச்சை கிளி முத்து சரம் அப்படின்ற பாடல் தான் கேட்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 1:41 ஆயிட்டு இருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை காணம். அடுத்ததா என்ன பாடல் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து சக்க போடு போடு ராஜா, நம்ம காட்டுல மழை பெய்யுது, அந்த பாடலை தான் கேட்க போறோம். சூப்பரான பாட்டுங்க, கேட்டு இணைந்திருங்கள்.
4: சக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா, மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா? சக்க போடு போடு ராஜா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: இப்படி பேண்டா.
1: நேர்களை திரைக்காணத்தில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் உரிமை குரல் திரைப்படத்தில் தாங்க. கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். அற்புதமான, அழகான, ஒரு இனிமையோடு நிறைந்த ஒரு பாடல் தான். கேட்டிணைந்திருங்கள்.

நேயர்களே, நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை கானம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திலிருந்து நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை அப்படின்ற பாடல் தான். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். புலமை புத்தனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்க போகிறாங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு நுணுக்கருக்கும். அது மாதிரி புலமை பித்தன் இந்த பாடலை மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகவும் ஆர்வம் மிகுந்ததாகவும் ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே பொதுமை செம்மதூள்.

நேரம் 1:55 நிமிடம் ஆயாச்சுங்க. நம்மளோட திரைக்கானத்தில் நிறைவு பாடலாம் நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் ஏழைக்கும் காலம் வரும் திரைப்படத்திலிருந்து ஓர் 1000 கற்பனை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில் வாலிவர வரிகளில் வி குமாரோட இசையில் தான் இந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்.

2:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மறுபடியும் வந்துட்டேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய குரலில் எஸ் ஜானகியுடைய வந்து கூட பாடியிருக்காங்க. டி ராஜேந்தருடைய வரிகள் மற்றும் இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

2:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பன்னீர் நதிகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இருவரோட குரலில், புலமைப்பித்தனோட வரிகளில் சங்கர் கணேஷ் அவர்களோட இசையில் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 102.4.

2:25 ஆயிட்ருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் உங்களை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, அங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 2:30. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग उमंग उमंग उमंग
2: நேரம் 2:58. NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.

0: நேரம் 3 மணி, இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசரநிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங் ரான் டியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த வேளையில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி தான் ஹலோ டாக்டர். உலக விண்புள்ளி தினம் இன்று கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள டாக்டர் செங்கதிர் அவர்களுடன் நம்ம நேரடியாக பேச போகிறோம். அவரை முதல்ல அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். ஆக்சுவலி ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் ரெயின்போ எஃப்எம்க்கு என்னோட முதன்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: ஓகே டாக்டர், நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாமா?
1: எஸ் ப்ளீஸ்.
0: ஓகே டாக்டர், இப்போ முதல் கேள்வியே முக்கியமான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வெண்புள்ளி நோய் அப்படின்னா என்ன, அது சருமத்தை வந்து எப்படி பாதிக்குது, அப்புறம் அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல முடியுமா?
1: இந்த வெண்புள்ளி நோயின்றதுங்க

0: இது இங்கிலீஷில் விட்டிலிகோன்னு சொல்லுவோம். பேசிக்காக இது என்ன ஆகுதுனாங்க, இப்போ நார்மலாக நம்ம ஸ்கின்னில் ஒரு கலர் இருக்குன்னா அது பிக்மெண்ட்ஸ் சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர்.
0: அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து நம்ம சில செல்ஸ்லேருந்து உருவாகும், மெலனோசைட்ஸ்ன்ற செல்ஸ்லேருந்து உருவாகும்.
1: ஓகே டாக்டர்.
0: அந்த செல்ஸ் ஒன்று டேமேஜ் ஆனாவோ இல்லை அதோட ஃபங்க்ஷன் சரியாக இல்லைனாலும் நமக்கு வந்து ஸ்கின்னில் வந்து இந்த விட்டிலிகோன்ற வெண்புள்ளி நோய் வருது.
1: ஓகே டாக்டர். அடுத்து வெண்புள்ளி நோய் எவ்வளோ எந்த அளவுக்கு ரொம்ப பொதுவானது, இது வந்து எந்த வயதினரை தாக்கக்கூடியதாக இருக்கும் டாக்டர்?
0: வெண்புள்ளி நோய் ஜென்ரலாக ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷனை தாக்குன்ற மாதிரி நம்ம வேர்ல்டு வைடில் சொல்கிறோங்க. அதாவது உலக ஃபுல்லாக பண்ண ஸ்டடீஸில் வந்து 1% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் வந்து விட்டிலிகோவில் சஃபர் பண்ணுறாங்க. எந்த வயது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த அடல்ட் ஏஜ் குரூப், ஒரு 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ், இந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக விட்டிலிகோ காணப்படுதுங்க.
1: ஓகே டாக்டர். அடுத்து இந்த வெண்புள்ளி நோய் பற்றி தவறான புரிதல்கள் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது, அந்த புரிதல்கள் வந்து எப்படி களையிறது, அதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க டாக்டர்?
0: கண்டிப்பாங்க. வெண்புள்ளி நோயை பற்றி தவறான புரிதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கண்டேஜியஸாக நான் கண்டேஜியஸான்றதுங்க. அதாவது இது வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுமா, பரவாதா, அதுதான் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு சரியாக இல்லை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசீஸே வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம், ஒன்று வந்து கண்டேஜியஸ், இன்னொன்று நான் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னால் ஒருத்தவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் புண்ணு வரலங்க அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கேபிஸ் மாதிரி ஒரு பேராசைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கண்டேஜியஸ் சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க தொட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு தொட்டால் அவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும்.
1: ஓகே டாக்டர்.
0: ஆனால் விட்டிலிகோ பார்த்தீங்கன்னா அது நான் கண்டேஜியஸ். இந்த விட்டிலிகோ, சோரியாசிஸ் இதெல்லாம் நான் கண்டேஜியஸ். அவங்களை நம்ம தொட்டுட்டு நம்ம ஸ்கில்ல டச் பண்ணாலோ, இல்லை ஒரு 60 வயசு பாட்டி விட்டிலிகோவில் இருக்காங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைய டச் பண்ணாலோ தூக்குனாலோ எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இதுதான் நான் கண்டேஜியஸ் சொல்லுவோம். இது ஏன் இந்த நான் கண்டேஜியஸ் கண்டேஜியஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம பாடி உள்ளேருந்து டெவலப் ஆகிற ஒரு டிசீஸ்ன்றதால இட்ஸ் நாட் கண்டேஜியஸ்.
1: ஓகே டாக்டர். இப்போது தொடர்றது மட்டும் இல்லாமல் இப்போ உணவை ஷேர் பண்ணுறோம், துணிமணி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக ஏதாவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
0: கண்டிப்பாக இல்லைங்க, 100% இல்லை. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னா இதுதான், இந்த விட்டிலிகோ ஒருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்ககிட்ட 100% பரவாது, பரவறதுக்கான சான்ஸே இல்லை. இது வந்து இப்போ எப்படி நமக்கு சுகர், பிபி, ஹைப்போதைராய்டிசம் இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி உருவாகுதோ அதே மாதிரி இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அதே மாதிரி இது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். நம்ம பிளட்டு உள்ளேருந்து நம்ம மெல்னோசைட்ஸ்ன்ற அந்த ஸ்கின்ல இருக்கிற செல்ஸை டேமேஜ் பண்ணுறதால வர்ற ஒரு டிசீஸ்.
1: ஓகே டாக்டர். நம்ம வந்துட்டு பாடல் இடைவெளிக்கு போகலாம், ஒரு பாட்டு வந்து நம்ம கேட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பாக.
1: ஓகே நேயர்களே, உங்களுக்கு இந்த விட்டிலிகோ சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-00038 மற்றும் 2952-00554 முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் ரெண்டு பேரோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: 3:12 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட உலக வெண்புள்ளி தினத்தை முன்னிட்டு தோல் மருத்துவர் டாக்டர் செங்கதிர் வேந்தனோட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அவரோட பேசலாம். டாக்டர், இப்போ வந்துட்டு இந்த டவுட் இருக்கு எனக்கு, இந்த வெண்புள்ளி நோய் அப்படின்னு ஒன்று ஏற்படுது இல்லையா, அதுக்கான காரணம் என்ன, இல்லை அதனால் ஏதாவது ஆபத்து ஏதாவது நமக்கு வருமா?
1: இந்த வெண்புள்ளி நோயின்றதுங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஓன் செல் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கும். நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி யாருக்காச்சும் ஜீன்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது கெமிக்கல்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். சில கெமிக்கல் லைக் இந்த ஃபீனால் பென்சில்ஸ் எல்லாம், மோனோ ஈத்தர் பென்சில்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த விட்லிகோ சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க.
0: ப்ளஸ்
1: ஸ்ட்ரெஸ்
2: ஒரே ஒரு டவுட் இருக்கு. இந்த மாதிரி வெண்புள்ளி நோய்க்கு வந்து நம்ம ஹோம் ரெமிடிஸ் சொல்றாங்க, அப்புறம் வந்து இந்த சித்த வைத்தியம் சொல்றாங்க, இதனால ஏதாவது கியூர் பண்ண முடியுமா, இல்ல
1: வணக்கங்க. ஸோ இந்த விட்லிகோ டிசீஸுங்க, இது நிறைய சில மித்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போது இந்த ஹோம் ரெமடிஸ் சொல்லும்போது நம்ம இந்த மித்ஸும் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிடக்கூடாதா, ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படிலாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு. நம்ம அலோபதிக் ப்ராக்டிஸில் ஒயிட்டாக இருக்கிறத சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபுட்டுக்கும் விட்லிகோக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லைங்க. ரெண்டாவது, இது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சித்தா பற்றி எக்ஸாக்டாக நம்மளால் கிளியராக சொல்ல முடியாதுங்க. பட் அலோபதிக் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம டிசீஸ் ஒரு 5 லீஷன் 6 லீஷன்ஸ் வரும்போதே எவ்வளோ ஏர்லியாக நம்ம அதுக்கான ஒரு சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட், அதாவது சாப்பிட்ற மாத்திரைகளை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அவ்வளோ சீக்கிரம் அந்த

0: டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த விட்டிலிகோ டிசீஸ் ரொம்ப பரவனதுக்கு அப்புறமும் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் அது கொஞ்சம் கடினமானதுங்க. அதாவது அதுக்கான சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு 5 லீஷன்ஸ், ஒரு 10 லீஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் போது நமக்கு நல்ல ஈஸி சான்சஸ் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் போகாமல் ஏர்லியாக ஸ்டேஜில் பேசிக் சில மெடிசின்ஸ்லேயே நம்ம நல்லா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க.
1: ஓகே, உங்கள் சந்தேகம் நிறைவாக இருக்கும்னு நான்

0: ரெண்டுமே என்ன, ரெண்டு ஒன்னா வேற வேறையா? நம்பர் ஒன். நம்பர் டூ, இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸா? லைஃப் லாங் இதுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கணும். நீங்க இது பதில் சொல்லுங்க, நான் அதை கேட்கிறேன்.
1: நன்றிங்க, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இந்த விட்ரிகோ ஆல்பினிசம் ரெண்டும் வேறு வேறு கண்டிஷனுங்க. ஆல்பினிசம்ன்றது இன்னொரு ஜெனட்டிக் கண்டிஷனுங்க. அதில் வந்து வேறு சில ரீசன்ஸால் ஸ்கின் வெள்ளே ஆகுறது, அது ஒரு க்வெஸ்டின். செகண்டுங்க, இந்த விட்ரிகோ வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஒரு ஒரு இடம் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு 100% பரவாது. அது ஏன்ற ரீசனை நீங்கள் அதோட அது ஏன் நடக்குது, ஏன் உருவாகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். பேசிக்காக இப்போ நம்ம ஸ்கின் கருப்பாக இருக்குது, நார்மலாக ஒரு கலரில் இருக்குன்னா அந்த கலர் ஏன் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஸ் ஸ்கின் கீழே நிறையா செல்ஸ் இருக்குங்க. அந்த செல்ஸ்லேருந்து ஒரு செல் தான் மெலனோசைட் சொல்லுவோம், அதுலேருந்து கருப்பாக சில சில துளிகள் மேலே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு கருமை நிறத்தை கொடுக்குது. அந்த செல் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை அது டேமேஜ் ஆகுது. எதனால் டேமேஜ் ஆகும் பார்த்திங்கன்னா, நம்மளோட பாடியை வந்து இது வேறு ஒரு செல், இது வந்து அதுதான் ஆட்டோ இம்யூன் சொல்லுவோம், இது வேறு ஒரு செல்னு டேமேஜ் பண்ண பார்க்கும்போது அந்த செல் முற்றிலும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பிக்மெண்ட் மேலே வராது, ஸோ அது ஒயிட் ஆகிடுங்க. ரெண்டாவது, இந்த டிசீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இது மற்ற டிசீசஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை, லைக் ஸ்கின் ஒயிட்டாக இருக்குது அவ்வளோதாங்க. இதை தாண்டி இந்த டிசீஸால் வேறு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வருமோ, லிவர் அஃபெக்ட் பண்ணுமோ, கிட்னி அஃபெக்ட் பண்ணுமோ, அப்படி பார்த்திங்கன்னா நத்திங், லிட்ரலி நத்திங். இப்போ மற்ற டிசீசஸ் ஆச்சும், ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாவோ அரிப்பு இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இந்த விட்ரிகோவில் அதுவும் இருக்காது. இந்த விட்ரிகோ ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு வேர்ல்டு விட்ரிகோ டே அப்படி சொல்லி நம்ம இதுக்காக ஒரு நாள் கடைப்பிடிக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, மக்களோட புரிதல் இந்த விட்ரிகோ பற்றி கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு விட்ரிகோ இருக்குன்னா, நான் சமுதாயத்தில் வெளியில் போகும்போது, ஒரு பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஃபியர், அந்த ஸ்டிக்மா தான் வந்து நமக்கு விட்ரிகோவில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். விட்ரிகோ டிசீஸாக அது ப்ராப்ளமே இல்லை நமக்கு, அது விட்ரிகோ கூட சில சில டிசீசஸ் வரும், அதை பற்றி நம்ம அப்புறம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாங்க.
2: ஓகே டாக்டர், சிறப்பாக பதில் சொன்னீங்க. அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போது அடுத்து என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இப்போது வந்துட்டு இந்த விட்ரிகோ அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா, அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன? இந்த மாதிரி அறிகுறி இருந்தால், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் வந்தால் விட்ரிகோவாக இருக்கும் அப்படின்னு அறிகுறிகள் என்ன, அதை டாக்டர்ஸ் கிட்ட எப்படி கேட்குறாங்க?
1: கண்டிப்பாங்க. இப்போது நம்ம இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா, ஓல்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வெள்ளை வெள்ளையாக ஒரு சின்ன புள்ளிகள் மாதிரி உடம்புல இருக்கும், அது சரி இது விட்ரிகோவா என்று கேட்பாங்க. அது வந்து இடியோபத்திக் கட்டேட் ஹைப்போமெலனோசிஸ் சொல்லுவாங்க, அதுதான் வந்து ரொம்ப காமன். விட்ரிகோ விட அது ரொம்ப காமன். அது வந்து வெள்ளை ஒரு புள்ளி இருக்கும், அந்த பேர்லேயே இருக்குங்க. இடியோபத்திக்னால் தானாக வர்றது, கட்டேட்னால் மழை துளி மாதிரி, ஹைப்போமெலனோசிஸ்னால் வெள்ளைகள். ஸோ அது பார்த்திங்கன்னா கையில் கால்கள்லாம் அது 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் மேலே நம்ம எல்லா பாடிலையும் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஒயிட்டாக ஒரு சின்ன ஒரு மழை துளி சைஸில் இருக்கும், அது நார்மல், அப்சல்யூட்லி நார்மல். விட்ரிகோ எப்போ நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, ஒரு 20 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க சடனாக ஒரு ஒயிட் பேச்சஸ் வருது, அந்த ஒயிட் பேச்சஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, டெஃபினெட்லி விட்ரிகோவை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப சின்ன யங் ஏஜ் குரூப்பாக இருக்குன்னா, அந்த விட்ரிகோ கூட வந்து விட்ரிகோ மாதிரியே இருக்கிற சில வேறு சில கண்டிஷன்ஸ், பேசிக்காக நார்மல் வெள்ளை தேம்பல் சொல்லுவோம், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதுவாக இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்பான்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ஒரு வெள்ளை தேம்பல் மாதிரி, ஸ்கின் ட்ரைனஸால் வரக்கூடிய சில ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப காமனாக வரும். இந்த விட்ரிகோவே வந்து நிறைய விதமாக பிரிப்பாங்க. செக்மெண்டல் விட்ரிகோனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் விட்ரிகோ இருக்கும். மியூகோசல் விட்ரிகோ சொல்லுவாங்க, அது உதட்டிலையும் யூரின் போகிற இடத்துல மட்டும் அந்த விட்ரிகோ இருக்கும். சிலருக்கு ஃபுல் பாடி இருக்கும், சிலருக்கு ஆக்ரல் விட்ரிகோ சொல்லுவோம், வெறும் விரல் நுனிகளில் மட்டும் விட்ரிகோ இருக்கும். இந்த மாதிரி விட்ரிகோ பல விதமாக பிரிக்கப்படுது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்தும் மாறுங்க.
2: ஓகே டாக்டர், இப்போ அந்த விட்ரிகோன்னு வரும்பொழுது தலை பகுதிகளையுமே இந்த விட்ரிகோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
1: இருக்கு, இருக்குங்க. விட்ரிகோ எங்கெல்லாம் வரலாங்க, எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் விட்ரிகோ வர சான்சஸ் இருக்கு.
2: ஓகே டாக்டர், நம்ம அடுத்து ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காரு, நேயர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பா.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ணோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன் ஐயா. ரெண்டு காலம் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாகி போய் ஆஸ்பத்திரியில போய் அவங்க மருந்து போட்டு கட்டு கட்டாங்க. அதுக்கப்புறம் அவுத்து பார்த்தா வெண்குஷ்டம் மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா குஷ்டரோகம் ஆகிப்போச்சுன்ட்டு நான் சரி பரவாயில்லன்னு விட்ட. அப்புறம் நான் ரெண்டு காலம் தெரிஞ்ச மாதிரி நுங்கி கட்டு போனாக்கா எல்லாரும் ஒரு வித்தியாசமாக பார்த்து ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க. ஓ அப்போ தான் தெரியும், ஓ இதை பார்த்து தான் ஒதுங்கி நிற்கிறாங்க பொழுது. அவங்க பார்வைக்கு வந்து ஏதோ குஷ்டரோகம் மாதிரி இருக்க பொழுது நினச்சின்னு சரி நினச்ச நினச்சும் போட்டு விட்டேன். அதை பற்றி நான் கவலைப்படல, எனக்கு 68 வயசு ஆகுதுயா. இது மறையத்துக்கு என்ன மருந்துக்குதாயா?
1: நான் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டுங்க இவங்களுக்கு அந்த வெண்குஷ்டம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க, அதுவும்

0: குஷ்டத்தையும் நம்ம பிரிக்கணும். குஷ்டம் வேறு, வெண்குஷ்டம் வேறு. அந்த காலரே கேட்டிருந்தாங்கன்னு அதை சொல்லலை. அது இந்த வெண்புள்ளின்றது இது கரெக்டான டேர்மாக இருக்கும். வெண்குஷ்டம் அந்த வார்த்தை எப்படி டெவலப் ஆச்சுன்னா, இப்போ ஒரு 2500 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 2500-3000 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹிப்போக்ரேட்ஸ்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்க நம்மளால் விட்டிலிகோ எது, குஷ்டம் எதுன்னு நம்மளால் பிரிக்க முடியல. அதாவது வெண்புள்ளி எது, குஷ்டம் எதுன்ட்டு நம்மளால் பிரிக்க முடியல. அப்போ எல்லாமே அந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே லெப்ரசிக்கு உள்ளான ஒரு டிசீஸ், லெப்ரசி மாதிரி தொழுநோய் மாதிரியான ஒரு டிசீஸ்ன்ற ஒரு தவறான புரிதல் இருந்துச்சு.
1: பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதுனால புரிதல் வந்து
0: தவறான புரிதல் இருந்துச்சு. அது இப்போ இல்லைங்க, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ஸ்டிக்மா அப்படியே கண்டினியூஸாக இன்னுமே இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. அதுதான் வெண்குஷ்டம் வேற. வெண்குஷ்டம்ன்றது நம்ம வெண்புள்ளியை வெண்குஷ்டம் சொல்லுவோம், குஷ்டம்ன்றது வேற. அது லெப்ரசி தொழுநோய், அது பரவுறது, டச் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகுது, அது வேற. அது அது கூட இன்னைக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, அது வேற டிசீஸ்.
1: ஆமாம் டாக்டர்.
0: ஸோ இது வெண்புள்ளின்றது கரெக்டான ஒரு டைம். ரெண்டாவது இப்போ இவர் சொன்ன மாதிரி மக்கள் என்ன நினைப்பாங்களோ அந்த ஸ்டிக்மா தாங்க, அதுதான் உடைக்கணும். இப்போ இந்த விட்லிகோ இப்போ இவருக்கு காலில் இருக்கு இல்லைங்க, 100% எல்லாருக்கும் கரெக்டான இது என்னன்னா, அது ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவாது. அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் சொன்னாங்க இவங்களோட ஒரு நாளைக்கு டெய்லி எங்கெங்கே போவாங்க, இப்போ அவங்களோட ஒர்க் பிளேஸில் போவாங்க. இப்போ நம்ம இப்போ ரேடியோ இதில் இருக்கோம்னா, இந்த ரேடியோ ஸ்டேஷன் வரும், ஒரு 10 people மீட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 10 people மீட் பண்ணுவோம். அந்த 10 people நம்ம அந்த புரிதலை கொடுத்துட்டோம்னா அவரோட டெய்லி லைஃப் பீங் நல்லாயிருக்கும்.
1: 10 வந்து 100 ஆகிடும், 100 1000 ஆகிடும்
0: கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கும். ரெண்டாவதுங்க, இப்போ நம்ம டெய்லி ஒருத்தவங்க கிட்டே இருக்க, இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற 10 people தான் என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலாக இருக்க போகிறாங்க.
1: ஆமாம் டாக்டர்.
0: அவங்க நம்ம ஒரு செக்ரிகேட் பண்ணாமல் இது ஒரு டிசீஸும் இல்லை, நம்ம கூட நார்மலாக பழகுறாங்க, இல்லை ஸ்கூலில் ஸ்கூல் சில்ட்ரன் டீச்சர்ஸ் வந்து அதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த டிசீஸ் பற்றி ஒரு பயமே தேவையில்லை. ஏன்னா இது ஜஸ்ட் ஸ்கின்ல பிக்மெண்ட்ஸ் இல்லாதது, அவ்வளோதான். அதை தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ரெண்டாவது, அவர்
1: டான்சர் மைக்கேல் ஜாக்சன் கூட விட்டிலிகோவால் பாதிக்கப்பட்டவர் தான். ஆனால் அந்த விட்டிலிகோ பாதிப்பையே கொண்டு அழகாக மாற்றி மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சாருன்றது ஒரு தனி வரலாறு இருக்குல்ல.
0: கண்டிப்பாங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டேவை ஏன் விட்டிலிகோ டே சொல்கிறோன்னா அதுதான் ரீசன். மறைந்த நடன ஆசிரியர், நடன டான்சர் மிஸ்டர் மைக்கேல் ஜாக்சன், அவங்களோட ஆனிவர்சரி இன்னைக்கு ஆக்சுவலிங்க. ஓ, 2019 25th June அவங்க தான் நாங்கள். அதனால நம்ம இன்னைக்கு வேர்ல்டு விட்டிலிகோ டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணுறோம்.
1: என்ன ஒரு பெரிய கோயின்சிடன்ஸாக இருக்குல்ல டாக்டர்.
0: இல்லைங்க, அது அவங்கள நம்ம கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த டேவை சூஸ் பண்ணியிருக்காங்க.
1: இறந்தும் வாழாத ஒரு இமயம்னே சொல்லலாம் அவரை. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கி மக்கள் எத்தனையோ பேருக்கு வந்து இந்த விட்டிலிகோவால் வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அன்பு கொடுத்து அவங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த நாளோட சிறப்பாக இருக்குல்ல டாக்டர்.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க.
1: ஓகே டாக்டர்.
0: என்னதுங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அது ட்ரீட்மெண்ட் கேட்டாங்க. இந்த விட்டிலிகோ பொறுத்த வரைக்கும் மைல்டு கார்டிகோஸ்டீராய்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு காலில் இருந்துச்சுன்னா ஒரு மைல்டு மாட்ரேட்டுங்க, அந்த ரேஞ்சில் நீங்கள் காலில் தடவினாலே அது போதுங்க. ஆனால் அந்த மெடிசன் தடவதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகிட்டு தடவது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டீராய்ட்ஸ் தடவும் போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இது இல்லாமல் டாக்ரோலிமஸ் இன்னும் சில க்ரீம் வரும், அது ரொம்ப சேஃபான மெடிசன்ஸ். பட் அதெல்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு டாக்டர் ஒப்பீனியோட எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பாடலுக்கு போகலாம். முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இருவரோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுளை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 3:30 ஆகிட்டிருக்கிற இந்த வேளையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஏன் கூட உலக வெண்புள்ளி தினத்தை முன்னிட்டு தோல் மருத்துவர் டாக்டர் செங்கதிர் வேந்தன் அவரோட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ஃப்ராக்சர் ஆகி அடிபட்டவங்க இருக்காங்க, பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸ்ட் போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விட்டிலிகோ வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா டாக்டர்?
1: இது இந்த கொஸ்டின்

0: வேறு மாதிரி அணுகுமுறையாக இருக்குங்க. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் போட்டு ஒயிட் ஆச்சு ஸ்கின் அப்படின்னா அது லியூகோடர்மா சொல்லுவாங்க. லியூகோடர்மான்றது வந்து விட்லிகோ கிடையாது, அது வந்து இப்போ நம்ம எப்படி ஆட்டோ இம்யூனாக சொன்னோம் நம்ம செல்ஸே டேமேஜ் பண்ணது சொன்னோம். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸால் வர விட்லிகோ ஏன் பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் கம்ப்ரெஷன் இருக்கிறதாலையும் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸாலையும் நம்ம ஸ்கின் டைரெக்டாக டேமேஜ் ஆகிடுதுங்க. அந்த மெலனோசைட்ஸ் டைரெக்டாக டேமேஜ் ஆகிடுது, அதனால அது ஒயிட் வருது. இது டெம்ப்ரரி, இது நல்ல ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே சரியாக ஸ்கின் வந்துடுங்க. ஸோ இதுதான் லியூகோடெர்மாக்கும் விட்ரிகோக்கும் உள்ள வித்தியாசம்.
1: ஓகே டாக்டர், நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது அதில் இந்த நார்மல் ஆயுர்வேதிக் அந்த மாதிரி எடுத்தால் வந்து இதுவாகுமானு. இப்போ எனக்கு அதுலேருந்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த அலோபத்தியில் தானே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அலோபத்தியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நாட்களில் ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் டாக்டர்?
0: இது இப்போ நீங்கள் இந்த முன்னாடி கேட்டிங்க இல்லைங்க, அதுலேருந்தே இது ஒரு கொஷின், அதோட கண்டினியூஷனாக சொல்லலாம். இப்போ இந்த விட்லிகோ பேஷண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டாலோ இல்லை சின்ன ஒரு அடி ஏற்பட்டாலோ அந்த இடத்துல வந்து டிசீஸ் ஸ்கின் வந்து ஒயிட் ஆகிடுங்க. அதுதான் கீப்னஸ் ஃபினாமினு சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர்,
0: நம்ம அதை வச்சு தான் வந்து இந்த டிசீஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு அடிப்படுது, அந்த அடிப்படும் போது அந்த ஸ்கின் ஒயிட் ஆகுது அப்படின்னா என் விட்லிகோ எனக்கு இன்னும் சரியாகலை, அந்த விட்லிகோ வந்து ஸ்டேபிள் ஆகலை இன்னும்.
1: ஓகே டாக்டர்,
0: அப்போ நம்ம அந்த டிசீஸ் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணுங்க.
1: ஓகே டாக்டர்,
0: ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த டிசீஸ் ஸ்டேபிள் ஆகிடும், அதாவது நம்மளுக்கு சின்ன அடிப்பட்டாலும் அந்த இடம் ஸ்கின் ஒயிட் ஆகாமல் நார்மலாகவே இருக்கும், அதுதான் வந்து ஸ்டேபிள் டிசீஸ் சொல்லுவோம். அது வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே நம்ம கண்டினியூ பண்ணணுமா வேணுமான்றது இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு சப்போஸ் விட்டிலிகோ வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி டெஸ்ட் வச்சு அதை அப்சர்வ் பண்ணி அதாவது நம்ம விட்டிலிகோ இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும்?
0: டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து விட்டிலிகோ மோஸ்ட்டாக கிளினிக்கல் டயக்னோசிஸ் தாங்க, நம்ம பார்த்து நம்ம கிளியராக சொல்லிடலாம் இது விட்டிலிகோ இது இல்லைன்ட்டு. சம்டைம்ஸ் ரொம்ப கொஞ்சம் டவுட் இருக்கும், லைக் 20 இயர்ஸ் ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க, அது அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லை விட்டிலிகோவா அந்த டவுட் இருக்கும்போது உட்ஸ் லேம்ப்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உட்ஸ் லேம்ப்ன்றது வந்து ஒரு யுவி ரேஸ் வரும் அதில்.
1: ஓகே டாக்டர்,
0: அதில் நம்ம பார்க்கும்போது இந்த விட்டிலிகோ கிளியரான டிமார்கேஷனில் நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் அது வந்து ரொம்ப ரேர் கேசஸில், அந்த நார்மல் கேசஸ் நீங்கள் நார்மலாக பார்த்தாலே நம்மளால் கிளியராக சொல்ல முடியும் இது விட்டிலிகோ இது விட்டிலிகோ இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த விட்லிகோ இல்லாத டிசீஸில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்குங்க, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தான் ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த பிட்ரியாசிஸ் வசிகோலர்ன்றது விட்லிகோ மாதிரி இருக்கும், அது சின்ன சின்ன ஸ்கேல்ஸ் இருக்கும்,
1: கட்டி கட்டியாக இருக்கும்
0: இல்லைங்க. அது நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மைல்டாக ஒரு ஸ்கேல் இருக்கும்.
1: ஓகே டாக்டர்,
0: ஸ்கேல்னா செதில் மாதிரி மைல்டாக இருக்கும். விட்லிகோவில் அது இருக்காதுங்க, விட்லிகோவில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கின்ல பிக்மெண்டேஷனே இருக்காது, அதாவது அந்த கருப்புன்றதே இருக்காது, கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்கும். எப்படி நம்ம ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அது விட்லிகோ.
1: ஓகே டாக்டர், அடுத்து வந்துட்டு இப்போது இதில் வந்து இந்த விட்டிலிகோவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு டைப்புக்கும் தனித்தனி சிகிச்சைகளா இல்லை ஒரே சிகிச்சை தான் எல்லா டைப்புக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா டாக்டர்?
0: இல்லைங்க, அது அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க.
1: ஓகே டாக்டர்,
0: இதில் வந்து சில டைப் ஆஃப் விட்டிலிகோ இருக்குங்க, லைக் செக்மெண்டல் விட்டிலிகோ அதெல்லாம் இருக்குங்க, அது மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். நான் சொன்னேன்ல இப்போ டிசீஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் அந்த இடம் ஒயிட் ஆகுதா இல்லையான்னு சொன்னேன்லங்க.
1: ஆமாம் டாக்டர்,
0: அப்படி ஒயிட் ஆச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் டிசீஸ். ஆனால் இந்த செக்மெண்டல் விட்டிலிகோன்றது வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் இருக்குங்க, லைக் கால்னால் அந்த கால் பகுதி மட்டும் ஒரு இடம், இடுப்பு பகுதி மட்டும் ஒரு இடம், இது மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்குங்க. இதில் நம்ம இந்த டாப்பிக்கல் மெடிசின்ஸ் அதாவது தடவர மெடிசின்ஸ் போட்டுட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம இதில் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நல்லா பெட்டராக ஒர்க் ஆகுங்க. சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னால் இதுக்கு விட்லிகோக்குன்னு சின்ன சின்ன கிராஃப்டிங் ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க, சக்ஷன் கிராஃப்டிங் சொல்லுவோம், சக்ஷன் பிளிஸ்டர் கிராஃப்டிங் சொல்லுவோம், பஞ்ச் கிராஃப்டிங் சொல்லுவோம், தொழிலேருந்து சின்ன சின்ன பஞ்ச் மாதிரி ஸ்கின் எடுத்து அதை கிராஃப்ட் வைக்கிறது, NCES-னு சொல்லுவாங்க, அதே அந்த கிராஃப்டை எடுத்துகிட்டு சில மிஷினில் போட்டு சில சொல்யூஷன் மாதிரி வந்துட்டு அதை நம்ம ஸ்கின்ல அட்டாச் பண்ணுறது.
1: ஓகே டாக்டர்,
0: இந்த ப்ரொசீஜர்லாம் செக்மெண்டல் விட்லிகோ ஸ்டேபிள் விட்லிகோவில் ரொம்ப நல்லா எஃபெக்ட் வருங்க.
1: ஸ்கின் எடுத்து சொல்யூஷனில் விட்டு மறுபடியும் ஸ்கின்லேயே பொறுத்துவாங்க.
0: ஆமாம் ஆமாங்க, அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர். அதில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் விவரமாக சொல்லணுன்னா நம்ம பேசிக்காக நம்ம தொடையிலேருந்து ஸ்கின் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு சில ட்ரிப்ஸின்லாம் சில சில சொல்யூஷன்ஸ் இருக்குது.
1: ஓகே டாக்டர்,
0: அந்த சொல்யூஷனில் போட்டு 45 மினிட்ஸ் அதை நம்ம இன்குபேட்டரில் வச்சுட்டு சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சென்ட்ரிஃபிகேஷன்னா அந்த ஒரு மிஷின் இருக்கும், அது ஒரு 3000-3500 பர் செகண்டில் ரொட்டேட் ஆகும்.
1: ஓகே டாக்டர்,
0: அப்போ அந்த செல்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சிடுங்க.
1: ஓகே டாக்டர்,
0: அதை நம்ம எங்கே விட்டிலிகோ இருக்கோ அந்த இடத்த ஸ்கின்னை நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை வச்சுட்டு ஒரு 1 வீக் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரீசெண்ட் டேஸில் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர், நல்ல ரெஸ்பான்ஸ் வருங்க.
1: ஓகே டாக்டர், நம்ம நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் செங்கல்பட்டு ஐடி பழனி பேசுகிறேன்.
1: ஓகே பழனி, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசுங்க.
0: வணக்கங்க, சொல்லுங்க பழனி.
2: சார் வணக்கம் சார், என் தங்கச்சி செப்பல் போட்டிருந்தாங்க.
0: ஓகேங்க,
2: செப்பல் எந்த வடிவத்துக்கு அப்படியே அந்த ரவுண்ட் வருது இல்லை சார், அது அப்படியே வெள்ளை ஆயிடுது சார் அவங்களுக்கு காலில்.
0: செப்பல் பண்ற இடம் ஒயிட் ஆகுதாங்க
2: இல்லை சார்?
0: மறுபடியும் கேளுங்க, நீங்க கேட்டது கிளியரா புரியலங்க, மறுபடியும் சொல்லுங்க.
2: ஒண்ணு இல்ல, செப்பல் போட்டுருக்காங்களா தங்கச்சி?
0: ஆமாங்க.
2: அது செப்பல் பெல்ட் இருக்குதுல்ல ரவுண்டா?
0: ஆமா ஆமாங்க. ஆமா,

0: வெண்புள்ளி வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுதான் இப்ப சொன்ன அந்த கீப்னர் ஃபினாமினன்ஸ்.
1: உடம்பல எங்க இல்ல, அந்த கால்ல சப்பல் போட்டு அந்த வரும் மட்டும் கரெக்ட்டா அப்படியே வந்துருக்கு.
0: அதாங்க இப்ப நான் சொன்னலங்க, ஒரு இடத்துல நம்ம கீரனா அந்த இடம் மட்டும் ஒயிட் ஆகும் சொன்னலங்க, இதுவுமே அதே மாதிரி தாங்க. ஒரே இடத்துல கண்டினியூஸா ஃப்ரிக்ஷன் ஆகுது, ப்ரெஷர் கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடியில விட்லிகோ வர டெண்டன்சி இருந்துச்சுன்னா அந்த இடம் விட்லிகோவா மாறுங்க.
1: இது கொஞ்ச நாள் மறந்துடுமா சார்?
0: இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்க ஏர்லியாவே எடுத்தீங்கன்னா மறந்துடுங்க.
2: அடிக்கடி கழுத்துல வலி வருது சார். அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா அப்படியே அதுல இருந்து அப்படியே கீழே இறக்கமா அந்த கழுத்துல அந்த ஷோல்டர்ல வலி வருது சார்.
3: அம்மா நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: செருப்பு போட்டுட்டு நடக்கும் போது சாதாரண செருப்பு தான், பெல்ட் கிடையாது. ஆனா அந்த காலை சுத்தியும் அப்படியே தோல் வந்து வெள்ளை வெள்ளையா பேந்து வருது. பாதம் மேல கீழ் பாதம் மேலையும் வரைக்கும் தோல் பேந்து வருது, குட்டி குட்டியா வருது, அப்படியே கால் ஃபுல்லுமே வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாறியது திரும்பவும் வருது.
0: ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. இது வந்து வேற கண்டிஷன்மா, இது வந்து கெரட்டோலைசிஸ் சொல்லுவோம்மா. நார்மலாவே நிறைய பேருக்கு வருங்க இது. எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் வேர்வை பாதத்தில் ரொம்ப வருமோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் தோல் உரிய, சின்ன சின்ன மைல்டாக தோல் உரியங்க. அது அந்த டிசீஸ் பேர் வந்து கெரட்டோலைசிஸ் எக்ஸ்போலேட்டிவாக சொல்லுவாங்க. அது நோய், பெரிய டிசீஸ் நோய் அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு யூரியா க்ரீம் மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது நீங்கள் டெய்லி 2 times அப்ளை பண்ணாலே நல்ல நார்மல் ரெஸ்பான்ஸ் வருங்க. யூரியா என்று ஒரு க்ரீம் இருக்குமா, யூரியா என்று ஒரு க்ரீம் இருக்கும். அது இப்போ நம்ம லேடிஸ்க்கெலாம் எப்படி பாத வெடிப்புலாம் வந்து நம்ம தடவுமோ அந்த மாதிரி ஒரு க்ரீம்மா, யூரியா க்ரீம். நம்ம இப்போ எஃப்எம்ன்றதால நம்ம கம்பெனி நேம் சொல்லக்கூடாதுமா, அது யூரியா லாக்டிக் ஆசிட்ன்ற க்ரீம் சொல்லுவோம். அது டெய்லி குடிச்சிட்டு காலை நைட்டு 2 times தடவுனாங்கன்னா அந்த பழைய உரியற ஸ்கின் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நல்ல நியூ ஸ்கின் வருமா, புது ஸ்கின் வருமா.
2: எனக்கு பயம்
0: ஆயிடுச்சு. சூரிய வெப்பத்தாலையும் வரக்கூடிய ஒரு டிசீஸ் அது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சூரிய வெப்பத்தில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணுமா, சன்ஸ்கிரீன் தடவணும். வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சன்ஸ்கிரீன் தடவணும், ஒரு டெய்லி ஒரு 3 times தடவணும், 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ். அப்புறம் இதுக்கான சில க்ரீம்லாம் இருக்குமா, நைட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது
2: சார். அந்த ஸ்க்ரீம் போட்டால் என்ன ஆகிடுது, போகுது ஆனால் திரும்ப வந்துடுது. ஆனால் அந்த ஸ்க்ரீம் போடுற அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது அந்த இடத்துல மட்டும் எரியுது, மற்ற இடத்துல எரியல, அந்த ஒரு இடத்துல மட்டும் எரியுது. இது அது வரும் போடுவேன், அப்புறம் 2-3 நாள் இப்போ நல்லா இருக்கும், திரும்ப இப்படியே கண்டினியூவா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்கு சார். இந்த
0: இதுக்கு லைஃப் லாங் சன்ஸ்கிரீன் தருவதுதான் சொல்யூஷன்.
3: ஓகேம்மா, நீங்க வந்து அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: நன்றி சார்.

0: வணக்கம்
1: டாக்டர் சார்.
2: ஆ வணக்கங்க, சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க.
1: வாங்கி போட்டேன் சார், நான் 9 வாங்கிட்டேன், 8 வாங்கிட்டேன், ரொம்ப டைட் ஆகி ரெண்டு சைட்லயும் அப்படியே கொஞ்சம் தேஞ்சிச்சு சார் காலு.
2: ஓகேங்க.
1: அதனால செருப்பு போட முடியல, அதுக்கு எதனா ஆயில்மெண்ட் எல்லாம் போடலாமா சார்?
2: போடலாங்க. அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த யூரியா லாக்டிக் ஆசிட் ஆயின்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்குங்க.
0: உலக வெண்புள்ளி தினம் அதை கொண்டாடுறதுனால அது சம்பந்தமாக தோல் மருத்துவர் டாக்டர் செங்கதிர் வேந்தர் கூட நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் இருவரோட குரல்ல புலமைப்பித்தனோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: 3:46 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஏன் கூட இன்னைக்கு உலக வெண்புலி தினங்கள் கொண்டாடப்படுது. உலக வெண்புலி தினம் வந்து கொண்டாடப்படுது இல்லையா, அதனால தோல் மருத்துவர் டாக்டர் செங்கதிர் வேந்தன் கூட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அவரோட நம்ம பேசலாம். டாக்டர், இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த வெண்புள்ளி நோயின்றத முழுசாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா, அதே மாதிரி என்ன மாதிரி நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா?
1: கண்டிப்பாங்க. இப்போ இது பேசிக்காக நம்ம டயட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், உணவு பழக்கங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கணுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சொல்லுவாங்களே, எல்லா பழங்கள், எல்லா கீரை வகைகள், காய்கறிகள், இதெல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்க. இது நம்ம விட்லிகோ ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் லீஷன்ஸ் தான் இருக்குது, ஒரு 5 லீஷன்ஸ் 10 லீஷன்ஸ் தான் இருக்குன்னா நம்ம க்ரீம்லேருந்தே ஆரம்பிக்கலாங்க, டாப்பிக்கல் க்ரீம்ஸ். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில விதமான ஸ்டீராய்ட்ஸ் இல்லைன்னா டேக்ரோலிமஸ் அந்த மாதிரி சில க்ரீம்ஸ். இன்றைய தினங்களில் பார்த்தீங்கன்னா டொஃபாஸ்டிடிம் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜாக்கினிபிட்டர் சொல்லுவாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு மெடிசனுங்க, நல்ல எஃபெக்ட் வருது ரீசன்ட் டேஸில். எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் சொல்லுவாங்க, மெல்கெயின் சொல்லுவோம், டெக்காபெப்டைட், இதெல்லாம் வந்து நல்ல க்ரோத், நல்ல ரிசல்ட் வருதுங்க. முன்னே நாளை விட ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், நல்ல எஃபெக்ட் வருதுங்க. இதுவே ஒரு ரொம்ப அதிகமாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். நம்ம விட்லிகோவை ஃபுல்லாக பரவ விட்டுட்டு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: ஓகே,
1: அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 10 லீஷன்ஸ் வருது, புதுசாக சடனாக வருதுன்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் சடனாக எடுக்கணுங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்ட் மெடிக்கேஷன்ஸ், ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் வாரத்துக்கு 2 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குங்க, ரெகுலராக எடுக்க வேண்டாம் அது.
0: ஓகே டாக்டர், இப்போ அந்த லீஷியன்ஸ்னு ஒரு டேர்ம் சொன்னீங்களே, அது என்னது ஆக்சுவலாக?
1: லீஷியன்ஸ்னால் அந்த வெண்மையாக இருக்குதுங்க, இந்த வெண்வெள்ளையாக வருது தான் லீஷியன்ஸ் சொல்லுவோம்.
0: இப்போ நம்ம ஃபோன் வந்து இவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த வெண்புள்ளி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது இல்லை ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னு அப்படி சொல்லலாம்.
1: அதுதாங்க லீஷியன்ஸ்னால் நம்ம ஸ்கின்ல வர எல்லாத்தையும் நம்ம லீஷியன்ஸ் தாங்க சொல்லுவோம். ஸ்கின்ல வர எல்லா பிரச்சனைகளையும் ஜென்ரலாக லீஷியன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக எக்ஸாம்பிள்னா அந்த வெண்புள்ளிகள், எத்தனை வெண்புள்ளிகள் வருதோ அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டாக மாறுங்க. இப்போ ரொம்ப வெண்புள்ளிகள் சடனாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த ஸ்டீராய்ட்ஸ் நான் சொன்னதை வந்து வாரத்துக்கு 2 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஃபோட்டோ தெரப்பி சொல்லுவாங்க, லைட் இருக்கும், அந்த லைட் மிஷினில் போய் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குங்க.
0: ஓகே டாக்டர்,
1: அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். ப்ளஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டொஃபாஸ்டினிப் மாதிரி மாத்திரைகள்லாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுங்க, அதுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு டிபி இல்லை, ஹெப்படைட்டிஸ் மாதிரி நோய்கள் இல்லை அப்படின்னா தான் நம்ம அந்த மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரூட்டீன் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஒருவேளை அவங்க சன்ரைஸ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துப்பீங்க சார்?
1: கண்டிப்பாங்க, விட்லிகோவில் வந்து சன் வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஒன்று நம்ம மெடிசின்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சன்ல எக்ஸ்போஷர் பண்ண சொல்லுவோம், அதுதான் இப்போ நான் சொன்னாங்க அந்த ஃபோட்டோ தெரப்பி மிஷின், அதோட எஃபெக்ட்காக யூவி ரேஸ் நல்லா ஸ்கின்ல டச் ஆகும் போது அந்த ஸ்கின்ல பிக்மெண்ட்ஸ் நல்லா உற்பத்தி ஆகும், ஸ்கின்ல அந்த பிளாக் லீஷன் சீக்கிரமாக வருங்க, பிளாக் ஸ்கின் சீக்கிரமாக வரும். பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து அந்த நார்மல் பிளாக் இல்லாததால் அவங்க ரொம்ப வெயிலில் போகிறாங்க, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அது ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குங்க, ரொம்ப எரிச்சல் இருக்கும், பேர்னிங் இருக்கும். ஸோ பகலில் ஒரு 7 மணிலேருந்து 8, 7 மணிலேருந்து 8, ஈவினிங் 4 மணிலேருந்து 6 அந்த சன்லைட் அவங்களுக்கு நல்லது, மெடிசன் அப்ளை பண்ணிட்டு அவங்க அந்த சனில் காமிக்கலாம். ரொம்ப இந்த மதியம் சன் ரொம்ப இப்போ 2 o'clock இந்த மாதிரி ஹார்ட்டில் அவங்க டைரெக்டாக போகக்கூடாது, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும். இல்லைன்னா என்னாவும் பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு முட்டை முட்டையாக பபுள்ஸ் மாதிரி வருங்க, அது ரொம்ப சன் டச் ஆச்சுன்னா அந்த மாதிரி வருங்க.
0: ஓகே,
1: ஸோ ரொம்ப ஹை எக்ஸ்போஷர் வெயில் இருக்கும்போது நம்ம நல்லா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
0: ஓகே டாக்டர், நம்ம அடுத்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவு காலர்ஸ் கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்க கிட்ட போகலாம்.
1: கண்டிப்பாக.
0: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: ஆ வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க. ஆ
2: நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர்.
1: ஆ சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: ஆ டாக்டர், எனக்கு என்ன கேள்வி, இந்த வெண்புள்ளி இதை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வெண்புள்ளி ஹெரிடிட்டரியாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வெண்புள்ளி வந்து இளையோருக்கு முதியோருக்கு இவங்களுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி டிஃபரெண்ட் ஆகும்.

0: அந்த நீங்க சொன்னீங்க அந்த 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைட் இதுல அது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி, அதாவது அது அதனுடைய அந்த தன்மை பொறுத்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மாறுபடுமா, இதை பத்தி சொல்றீங்களா?
1: கண்டிப்பாங்க. ஸோ இந்த விட்லிகோன்றது வந்து ரொம்ப காமனாக வர்றது வந்து சைல்ட் இந்த அடல்ட் ஏஜ் குரூப்பில் தான் கவரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 20 வயசுலேருந்து 30 வயசு அவங்களுக்கு ரொம்ப காமன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளில் வரும்போது ட்ரீட்மெண்ட் பெருசாக மாறாதுங்க. பட் இப்போ நான் சொன்னேன்லங்க அந்த ஸ்டீராய்ட்ஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்டீராய்ட் க்ரீமோட அளவு இப்போ நம்ம இவங்க அடல்ட்ஸ்க்கு மாட்ரேட் அந்தளவு கொடுக்குறோன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைல்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க.
2: ஓகே டாக்டர்.
1: ரெண்டாவது அந்த ஃபோட்டோ தெரப்பி மிஷின் கேட்டிங்களா, அது எப்படி நாங்கள் இப்போ விட்ரிகோன்னு இருக்கும்போது நம்ம அதில் வந்து சில ஜோல்ஸ் இருக்கும், அந்த மிஷின்லேயே ஜோல்ஸ் இருக்கும். 300 ஆரம்பிப்போம், 300 பண்ணிவிட்டு அடுத்தடுத்த செஷனில் 10% ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்குங்க. அது பேஷண்ட்டை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், லைக் வாரத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை வாரத்தில் 2 தடவை 10% இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்ட்டு.
2: ஓகே டாக்டர்.
1: ஸோ இப்போ 300 நான் சொன்ன மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும், அது அப்படியே நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது ஜென்ரலி ஒரு 1500 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஆனால் இது ஜென்ரல், பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் கொஞ்சம் மாறும். சிலருக்கு வந்து 1500 சரி எனக்கு கொஞ்சம் ஸ்கின் பேர்ன் ஆகுது சொல்கிறாங்கன்னா நம்ம அதை குறைக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை பேர்ன் இல்லைன்னா நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ நம்ம ஒரு டைம் 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த செகண்ட்ஸ் கூட்டிகிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் 35 செகண்ட்ஸ் இருக்குன்னா அடுத்த டைம் 38 செகண்ட்ஸ் ஆகுங்க, 1 மினிட் கூட ஆகும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுங்க.
2: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர் கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா நீங்க உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்.
3: ஆஃப் பண்ணி சார், ஆஃப் பண்ணிட்டேன்.
2: ஓகேம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: வணக்கம் சார், உங்களுக்கு டாக்டர் வணக்கம் சார்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா, கேளுங்கம்மா உங்க கேள்வி.
3: வைத்தியம் பார்த்திருக்கேன் சார் ஹாஸ்பிடல்ல.
1: அம்மா கொஞ்சம் கிளியரா மறுபடியும் கேளுங்க. கிளியரா
2: உங்க குரல் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது.
3: வைத்தியம் பண்ணிருக்கேன் சார் கால் வலிக்கு, ரெண்டு கால்லயும் அமுக்கி விட்டா செத வந்து குழி விழுது சார். அது எதனால? இந்த ஸ்கின்ல
1: ஸ்கின் டச் பண்ணீங்கன்னா அது உள்ள ஒரு குழி மாதிரி வருதாங்கம்மா, அழுத்தினீங்கன்னா
3: சார். ஆமா சார், கால் வலின்னு வைத்தியம் பண்ணிருக்கேன். ஒரு காலலதான் வலி, அதுக்கு லெப்ட் கால்லதான் சார் வலி, அதுக்கு நான் வந்து வைத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா ரெண்டு கால்லயுமே அமுக்கி விட்டா குழி விழுது சார்.
1: இது விட்லிகோ சம்பந்தப்பட்டது இல்லம்மா. இது எதனால பாத்தீங்கன்னா, சில டைம்ல நமக்கு லிவர், கிட்னி இல்ல ஹார்ட் ப்ராப்ளம், இது மூணுத்துல எது இருந்தாலும் கால் ரெண்டுமே வீக்கம் வரலாங்கம்மா.
3: இது சக்கரை இருக்கு சார், சக்கரை இருக்கு, அதுக்கு மாத்திரை சார்.
1: பிபி மாத்திரை எடுக்கிறீங்களா?
3: இல்ல சார், பிபி மாத்திரை பிபி இல்லன்னுட்டாங்க சார்.
1: ஓகேம்மா, இது இது மூணு நீங்க செக் பண்ணுமா. நார்மல் டெஸ்ட் தான் டாக்டர்கிட்ட போய் காமிங்க, லிவர் டெஸ்ட், கிட்னி டெஸ்ட், ஒரு இசிஜி எடுக்கிற மாதிரி இருக்குமா. இது மூணுமே நார்மலா இருந்துச்சுன்னா சிலருக்கு நார்மலாவே ரெண்டு காலும் வீக்கம் இருக்குங்க, அது நார்மல் பிரச்சனை இல்லை.
3: அதாவது கிட்னி இருதயம் வேற அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா தான் சார் வருமா சார்?
1: அதாங்க தான்மா, அது இதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடணுமா, இது இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு. இது இல்லைன்னா நார்மலாவே நிறைய பேருக்கு வருமா, அது நம்ம கால் தூக்கி நின்று வச்சிருந்தீங்கனாலே அது சரியாயிடுங்க.
3: இல்லை இது மாதிரி இல்லைனா கூட நிறைய பேருக்கு
1: வரும். வருமா, நார்மலாவே வருங்கம்மா, இது நார்மலாவே வரும். நம்ம கால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், ரொம்ப நின்றுட்டு இருக்கோம்னா அது நிறைய பேருக்கு வருங்கம்மா. இது
2: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு கேள்விக்கு போயிடலாம். இப்போ இந்த மாதிரி வெண்புள்ளி நோய்க்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா என்ன மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீங்க? அதே மாதிரி எதிர்கால சிகிச்சைகள் பற்றி நம்ம நேயர்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்?
1: இப்போ விட்லிகோ ட்ரீட்மெண்ட்டுங்க இவ்வளோ நாள் இருக்குங்க, லைக் இத்தனை வருஷம் இருக்குது, நம்ம 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குங்க. ஆனால் இவ்வளோ இப்போ தான் வந்து FDA ஒரு ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண ஃபஸ்ட் ட்ரக்கே லான்ச் ஆயிருக்குங்க, ரிலாக்ஸிடினிப் சொல்லுவோம், அதுதான் வந்து விட்லிகோக்குன்ட்டு இது அப்ரூவ் ஆன ஒரே ஒரு ட்ரக், அது அப்ளை பண்ணுற மெடிசின்ஸ். மற்ற எல்லா மெடிசின்ஸுமே காலம் காலமாக நம்ம யூஸ் பண்ணி ட்ரீட் ஆகி அப்போ அதை கண்டினியூ பண்ணுற மெடிசன்ஸ் தாங்க.
2: ஓகே டாக்டர்.
1: ஸோ இப்போ நம்ம இது நிறைவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசீஸ் எவ்வளோ லீஷன்ஸ் இருக்குது பார்க்கணுங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயின்மெண்ட் போதும், அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த நான் சொன்னேன் ஜாக் இன்ஹிபிட்டர் சொன்னால் அதுவாக இருக்கட்டும், இல்லை இம்யூனோசப்ரஸன் சொல்லுவாங்க, மீத்தோட்ரெக்ஸைட், அசித்தியோபிரைன், ஏன்னா இதெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துட்டு எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இதை தாண்டி ஃபோட்டோ தெரப்பி, இப்போ இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணும்போது கூடங்க ஒரு 90% விட்லிகோ சரியாயிட்டாலும் ஒரு 10% அப்படியே இருக்கும். அது ஏன் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த ஸ்கின் பிக்மெண்ட்ஸ் இல்லையோ, எக்ஸாம்பிள் இப்போ ஃபிங்கர் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை பாம்ஸ் சோல்ஸாக இருக்கட்டும், பாதம் அந்த

0: இடமாட்டுங்க, அங்கே நமக்கு பிக்மெண்ட்ஸ் இல்லை.
1: ஓகே டாக்டர்.
0: அந்த பிக்மெண்ட்ஸ் இல்லாதால் தான் இந்த ஸ்கின் ஒயிட்டாக இருக்குது.
1: ஆமாம் டாக்டர்.
0: அந்த மாதிரி இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த விட்லிகோ எப்படி ட்ரீட்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஹேர்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்கின்ல இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கோ, அங்கேருந்து அந்த கருப்பு எடுத்துகிட்டு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதுதான் நார்மல் பேத்தாலஜிங்க.
1: புரியுது டாக்டர்.
0: ஸோ அந்த ஹேரே இல்லை, இல்லை ஹேரே ஆல்ரெடி ஒயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல விட்லிகோ ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குற மாத்திரையிலையோ க்ரீம்லேயோ சரியாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுங்கள், ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி NCS ப்ரொசீஜர் இல்லை பிளிஸ்டர் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் நல்ல ரெஸ்பான்ஸ் வருங்க. அது பண்ணிவிட்டு க்ரீம்ஸையும் ஃபோட்டோ தெரப்பியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர்.
0: ஸோ இதை தாண்டி இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த டிசீஸால் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க பேஷண்ட்டுக்கு.
1: ஓகே டாக்டர்.
0: இது வேறு எந்த ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த டிசீஸ் இருக்கும்போது கொஞ்சம் கூட மற்ற டிசீசஸ் இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு இருக்கா பார்க்கணும், விட்டமின் B12 கம்மியாக இருக்கா பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர்.
0: பெர்னிஷியஸ் அனிமியா சொல்லுவாங்க, அதுவும் விட்டமின் B12 மாதிரி தாங்க. Type 1 Diabetes சொல்லுவாங்க, சுகரில் அது ஒரு டைப் ஆஃப் சுகர், சுகர் நோயில் அது ஒன்று, Type 1 Diabetes. இதெல்லாம் வந்து இந்த விட்லிகோ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும்ன்ற மாதிரி ஸ்டடிஸ் அசோசியேட் பண்ணுறது தான் இது.
1: ஓகே.
0: விட்லிகோவால் இல்லை. ஸோ இதை நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் கேட்டது யாருடைய குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செங்கதிர் வேந்தன், தோல் மருத்துவரான இவர் வந்து இன்றைக்கி உலக வெண்புள்ளி தினம் இருக்குன்றதுனால அந்த வெண்புள்ளி தினம் சார்ந்த மக்களிடையே ஏற்படக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. மிக அவர் வந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்க.
0: ஸோ லாஸ்ட்டாங்க, இந்த ஸ்டிக்மா டு ஸ்ட்ரென்த்ன்றதான் இந்த விட்லிகோ டேவோட தீம்ங்க. அதாவது நம்ம யாருமே விட்லிகோ பேஷண்ட்ஸை, இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இவங்க வேறு இது வந்து இன்னும் நமக்கு பரவும், இல்லை நம்ம ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் அவங்கள பிரித்து பார்க்கறது இது இருக்கக்கூடாதுங்க. இதுதான் இன்றைக்கி நாளில் நம்ம ஒரு நல்ல அறிகுறியாக இருக்குங்க. இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோன்னா விட்லிகோ பேஷண்ட்ஸும் நம்மள மாதிரி தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க.
1: சூப்பராக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
0: தேங்க்யூங்க. தேங்க்யூ மிஸ்டர் சஞ்சய். தேங்க்யூ.
1: ஓகே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன் ரெண்டு பேரோட குரலில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டேன் இந்த ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி, டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில்

இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தோம்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேன்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே மாலை வணக்கம் சொல்றது லோகேஷ் தான். நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ ஒரு கனவு இருக்கும். சில பேர் அந்த கனவு வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, போராடி. சில பேர் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த கனவு வந்து அடையிறதுக்கும் அந்த முயற்சி பண்றதுக்கும் நமக்கு பேக் போனா முதுகெலும்ப ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா, அது யாரு அப்படின்றது தான் நீங்க கால் பண்ணி கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. ஸோ உங்க வாழ்க்கையில உங்க கனவுக்கு சப்போர்ட் பண்ற அந்த முதுகெலும்பா இருக்க அந்த ஒரு நபர் யார் அப்படின்றத கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாரிசு திரைப்படத்திலிருந்து வா தலைவா அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன், கார்த்திக் தமன் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு தான். விவேக் வரிகள்ல தமன் இசையில கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 5 மணி 8 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவு என்ன, அந்த கனவுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் வணக்கம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும், பைலட் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும், அண்டு சில பேருக்கு வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து அந்த ட்ரீமில் வந்து சக்ஸஸும் ஆயிருப்பாங்க, சில பேர் வந்து அந்த ட்ரீம் இன்னும் அச்சீவ் பண்ண முடியாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீமில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க பர்சன் யாருன்னா கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நேயர் வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க? ஓகே, ஆனா உங்க வாழ்க்கையில உங்களுடைய லட்சியம் வந்து டாக்டர் ஆவறது, பட் ஆனா ஆக முடியல. பரவாயில்ல பரவாயில்ல, இருந்தாலும் அப்பா அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு, நன்றிங்க. நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு
1: சொல்லுவா சார், அப்பா நல்லா படிச்சு முன்னுப்பாமா, யாரும் நம்பாத, தனக்கு தன் கையில் இருவோம்னு அதை நம்ப அப்பா, அதுதான் ஃபாலோ பண்ணி இப்ப வேலைக்கு ட்ரை பண்ணேன்.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ ஹலோ வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி, உங்க வாழ்க்கையில உங்களுடைய ட்ரீம் என்ன, அதுக்கு சப்போர்ட்டா இருக்க பர்சன் யாரு?
2: என்னோட ட்ரீம் வந்து நிறைவேற்றிருக்காங்க, சொந்த இடம் வாங்கி ஒரு ஒரே ஒரு ரூமாவது கட்டணும்னுட்டு, அது என்னோட வீட்டுக்காரு தான், அவர் பிசினஸ் மேன், ஆனா அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க.
0: உங்க கனவு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்றதுதான், அதுவும் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் நிறைவேற்றிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப நாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாவே ஷேர் பண்ணீங்க, நன்றி உங்களுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.

0: தேவராஜ் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்களுடைய ட்ரீம் என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
1: என்னுடைய ட்ரீம் வந்து சார், என்னுடைய கனவு வந்து சார், எப்படியாவது ஒரு ஓட்டுநரா, அது கூட ஒரு அரசு ஓட்டுநரா போகணும் அப்படின்ட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு அதுக்காக நான் முயற்சிகள் எடுத்து
0: என்னுடைய
1: ரிலேஷன் ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சாரு.
0: சரி,
1: அவர் மூலமா நான் அதே மாதிரி ஒரு அரசு ஓட்டுநர் தான் வந்துட்டேன்.
0: ஓகே,
1: அதுதான் என்னுடைய கனவு, அது நிறைவேறிச்சு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, அந்த ரிலேட்டிவ் தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா இருந்திருக்கிறாரு இல்லையா?
1: எனக்கு அவர் வந்து ரொம்ப உதவி செஞ்சு அந்த எப்படி போகணும் அந்த வழிமுறை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கேத்த மாதிரி நான் அதுல போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அண்ட் அவருக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து. மாலை வணக்கம்யா.
0: மாலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
2: இருந்தவங்க வந்து எனக்கு வந்து எனது நண்பர் காலம் சென்ற கவிஞர் பணப்பாக்கம் சுகுமார், திரைப்பட பாடலாசிரியர் அவரு. சென்னை அடுத்த சென்னை தொலைக்காட்சி பெரிய பதவி வகித்த காலம் சென்ற திரு டாக்டர் பாலரமணி முதல் கம்பன் விருதாளர். இவங்க ரெண்டு பேர் தான் என்னை வந்து சென்னை வானொலி நிலையம் தொலைக்காட்சி சினிமாவுக்கெல்லாம் அறிமுகம் செய்தவர்கள். என்னை வந்து நான் உள்ளவர்களை அவரை மறக்கவே மாட்டேன், அப்படி மறந்தால் நான் மனிதனாக இருக்கவே மாட்டேன். நன்றியா.
0: சரி, இவ்வளவு சொன்னீங்க, உங்க கனவு என்னன்னு சொல்லுங்க. அதாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு ஒண்ணு இருக்கும், அது என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யார் அப்படின்னு தான் கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் வணக்கம், உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பர்சன்ஸ் யாரு?
3: எனக்கு வந்து எங்க அப்பா வந்து நம்ம வீட்டுல யாருமே பட்டதாரிகள் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி தங்கச்சிங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி அவங்க எல்லாம் பட்டதாரியா வரணும் அப்படின்னு எங்க அப்பா ரொம்ப கனவு கண்டாங்க. அதே மாதிரி நானும் என் பொண்ணுங்கள்கிட்ட தாத்தா சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே பட்டதாரியா ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்.
0: அஞ்சு
3: பசங்களும் அப்பா இல்லாம இருந்ததுனால அவங்கள்ட்டையும் சொன்னேன், நீங்க யாராவது நம்ம வீட்டுல பட்டதாரியா யாராவது இருக்கணும் தானு. ஆனா பாத்தீங்கன்னா ஆறு பேரும் தகுச்சி பிள்ளைங்க நாலு பேரு, என் பிள்ளைங்க ரெண்டு பேரு, எல்லாருமே பட்டதாரியா ஆயிட்டாங்க. அது எங்க அப்பா கனவு, என் கனவு நிறைவேறிச்சு.
0: அருமை அருமை, உங்க கனவையும் அப்பா கனவையும் சேர்த்து நிறைவேற்றிருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பும் அன்பும் இருந்திருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார்,
4: வந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன, சப்போர்ட்டிவா இருக்க பர்சன்?
4: ஓட்டு வீடா இருக்கு சார், அல்லது இடிச்சு தள்ளிட்டு எல்லாம் ரெண்டு மூணு மாடி கட்டி விடலான்னு ஆசைப்படுறேன் சார். என் கனவு அதான் சார். அதுக்கு என் பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா.
0: சூப்பர்.
4: இதுக்கு எவ்வளவு நாளும் செய்யறேன் நானு. நீங்க இச்சி ஹோட்டல்லாம் இச்சி தள்ளிவிட்டு வீடு இச்சி என்ன ரெண்டு மாடி மூணு மாடி கட்டு சொல்லிடுறாங்க. எங்க பொண்ணு சார் திருமிஸ்ல இருக்கிறாங்க, அஸ்மி நாகராஜ்னு.
0: அருமை அருமை,
4: ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க சார்.
0: அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா உங்க கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: உங்களுடைய கனவு என்ன முருகன்?
5: சரி, இருக்கீங்களா?
0: சொல்லுங்க, புரியல. கேக்குது, சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன?
5: கனவு கனவு, ஆமா கனவு பாத்தீங்கன்னா, கனவுடா நம்ம அந்த ஒரு நிறைய அந்த சுற்றுலா இடங்களை வந்து தள்ளி வந்து சுற்றுலா கோவா அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கடற்கரை இதெல்லாம்.
0: ஆமா,
5: அங்கெல்லாம் நம்ம வந்து போனதே கிடையாது சார். அதுங்க கற்பனை இருந்தா இப்படி இருக்குமா அப்படி இருக்கும், நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க சொல்லுவாங்க. அங்க வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இது கனவு சார் எனக்கு.
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா?
5: நன்றி சார், நன்றி.
0: அந்நேர்கள் எல்லாருமே கால் பண்ணி அவங்களுடைய கனவு என்ன, சில பேர் வீடு கட்டணும், சில பேர் வந்து நான் இந்த மாதிரி ஆயிருக்கணும், சில பேர் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், வீடு கட்டிட்டேன், இந்தந்த கனவுலாம் எனக்கு இருக்கு, அதுக்கு நான் நிறைவேற்றிட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு இவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கால் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள். 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ கிரீடம் படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது, விளையாடு விளையாடு, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில, கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்படியா?
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய கனவு என்ன? அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
0: எங்களுடைய வாழ்க்கையில இப்போ நான் பால் வியாபாரம் செய்வீங்க.
1: சரிங்க.
0: மேலும் அதை வந்து அபிவிருத்தி செய்யணும்.
1: சரி.
0: நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும்னா லட்சிய கனவா இருக்கிறீங்க.
1: சரி.
0: எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது எங்களுக்கு பசங்க தான்.
1: பசங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா?
0: கூட கொஞ்சம் பண்ணிடுறாங்க.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். பசங்களை வந்து கேட்டேன்னு சொல்லுங்க.
0: நன்றி நன்றி.
1: நன்றிங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கேக்க தமிழ் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர்,
2: கனவு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது என் மகளும் மகளும் சார்.
1: என்ன கனவு மோத, அது சொல்லிருங்க.
2: அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு கனவு கண்டு சார், அது அவங்க சப்போர்ட்டா இருந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க சார்.
1: ஓ, அவங்க நல்லா இருக்கணும் நினைச்சது ஒரு கனவு, அவங்களும் அதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
2: அன்பு மகன் மகள் ரெண்டு பேரும் சார்.
1: ஓகே, ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்
2: சார்.
1: நன்றி நன்றி. அண்ட் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்குன்னு வந்து ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை அடைகிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அது யார் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மாலை இடி வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலையா.
1: சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க பர்சன் யார்?
3: எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா எங்க பேரன் பேத்திங்க, எங்க பேத்திங்க மூணு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா கல்யாணம் பண்ணுறதுல ஆசை இருக்கு சார்.
1: ஓகே, அதுதான் உங்களுடைய
3: நல்லா படிக்கணும், படிக்க வைக்கிறன்ற ஆசை இருக்கு.
1: அந்த ஒரு கனவு நிறைவேறிக்கிட்டும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா?
3: நிறைவேறது. ஆமா, நல்லா படிக்கிறாங்க. எயித்து ஒண்ணு படிக்குது, நல்லா படிக்கிறாங்க. நல்லா அந்த கனவு எனக்கு நிறைவேறது.
1: வாழ்த்துகள் வாழ்த்துங்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன?
4: நான் வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கேன் ஐயா. எனக்கு தனியா ஒரு மன வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை.
1: சரி,
4: அது இன்னும் நிறைவேறதா? ஆனா நிறைவேற்றணும்னு என் மகன் சொல்றான், கண்டிப்பா நான் இப்ப நிறைவேற்றப்பான்றான். அந்த ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டே எனக்கு ஒரு இதுவா இருக்கு. நானும் முயற்சி பண்றேன், அதனால எப்படியும் வாங்கிடுவேன், ரெண்டு வருஷம் வாங்கிடுவேன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு நீங்க
1: சில பேர் வந்து என் பசங்க நல்லா படிச்சு வந்தாலே எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம், பெரிய கனவு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்க கனவு, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க நபர் யார் அப்படின்றத கால் பண்ணி நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986038 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. ஸோ கால் பண்ணி உங்க வாழ்க்கையில உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யார் அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்காக திருப்பதி படத்துல இருந்து திருப்பதி வந்தா திருப்போம் அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் அவருடைய குரல்ல பரத்வாஜ் இசையில கேட்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: 5:21 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அந்த பர்சன் யாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார். கிருஷ்ணா சார், இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கீங்களா
0: சார்? நலமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க
1: பார்ட்டிபன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன்ஸ் யாரு?
1: கனவு சப்போர்ட்டிவ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான்.
0: ஓகே, என்ன கனவு?
1: இப்போ அதாவது எதுவாக தான் நம்ம நினைச்சது நடக்கணும்னா, அது லைஃப் இல்ல, இப்போ ஒரு மேரேஜ் ஆகணும்னா மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வீடு கட்டி கொடுத்தாங்க சார், வீடு கடையெல்லாம் வருமானத்துக்கு ஏற்ப பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு கனவா இருந்தது, அது நிஜமா இருந்துச்சு.
0: ஓகே, அவங்க மூலமா நிஜமா இருக்கு இல்லையா?
1: நிஜமா இருக்கு.
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம். 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய ட்ரீம் என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யார் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் சோழமாடியிலிருந்து லோமணி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
1: எங்க அம்மாவை லாஸ்ட் வரைக்கும் கூட வச்சுன்ற கொஞ்சம் ஆசை
0: சார். சரி, ஓகே.
1: அம்மாவுக்கு அம்மா முடியாத இப்ப நல்லா இருக்காங்க, முடியாத காலத்துல நான் வச்சு லாஸ்ட் வரைக்கும் பாத்துக்கணும்ன்ற ஆசை.
0: ஓகே ஓகே, அதுதான் உங்களுடைய வாழ்நாள் லட்சியமா?
1: ஆமா சார்,
0: கண்டிப்பா அந்த லட்சியம்.
1: ஒரு வீடு கட்டணும் சார், வீடு இல்ல சார், எனக்கு வீடு கட்டணும் சார்.
0: ஓகே ஓகே, அதுவும் ஒரு லட்சியம் இல்லையா? கண்டிப்பா இந்த ரெண்டு லட்சியமே உங்க நல்ல மனசுக்கு நல்லபடியா நடக்கும், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம்.

0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மன்னரமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்மின் ரெயின்போ மேடையும் அன்பு ஆர்ஜியை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க சொக்கலிங்கம், உங்க கனவு என்ன? அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
1: என்னுடைய கனவு தொழில் ஆரம்பிக்கிறது. அதுக்கு வந்து எனக்கு பேக் போனா இருந்தது என்னுடைய மனைவி பஞ்சவர்ணம்.
0: ஓகே ஓகே.
1: அவங்க அவங்களுடைய நகையெல்லாம் என்னட்ட கொடுத்து பிரித்து பணம் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த முதலீடு வச்சு தான் நான் தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கை குடும்பத்தையும் முன்னேற்ற காரணமா இருந்தது என்னுடைய மனைவி.
0: ஓகே, இப்ப நல்லபடியா முன்னேறிட்டீங்க இல்லையா?
1: ஆமா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, சரியான தொடர்புல இல்ல அவங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இஞ்சி மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமாங்களா சார்?
0: ஆ சொல்லுங்க, நலமா இருக்கங்க. உங்களுடைய கனவு என்ன? அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
2: கனவுன்னு ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, ஒன்னும் எய்ம் ஒண்ணு கிடையாது. கனவுன்னு அதாவது அப்டேட் எல்லாம் சொல்லிருக்காரு, இளைஞர்கள் தான் கனவு காணிகள் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் இளைஞர் காலத்துல தாண்டி வந்துட்டோம்.
0: சரி, இளைஞரா இருக்கும் போது நீங்க என்ன கனவு கண்டீங்க?
2: இளைஞரா இருக்கும் போது நம்ம வெளிநாட்டு போகணும்னு ஒரு கனவு கண்டேன்.
0: சரி,
2: போயிட்டு வர வாய்ப்பு கிடைச்சிச்சு.
0: சரி,
2: அங்க ஒரு 5-6 வருஷம் வேலை
0: பார்த்தேன்.
2: இதை ஓரளவு சம்பாதிச்சு என்ன.
0: ஓகே ஓகே, சோ அதுதான் உங்க கனவா இருந்தது, நிறைவேறிடுச்சு இல்லையா? வெளிநாடு போறதுக்கு சில பேர் உறுதுணையா இருந்திருப்பாங்கல்ல.
2: அதனால பெற்றோர்கள் தான் பணம் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சாங்க.
0: அவ்வளவுதான், அதுதான் கேக்குறேன்.
2: அவங்கதான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு.
0: கண்டிப்பா, அதுதான் கேட்டேன். ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி. அண்ட் இந்த மாதிரி வந்து அது பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லை மற்றவர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கனவுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்கள். அது யாருன்னு கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம்.
0: சொல்லுங்கள், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: எம் கல்லுப்பட்டி கண்ணன்.
0: சொல்லுங்கள் கண்ணன், உங்கள் கனவு என்ன? அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த நபர் யார்?
3: நம்மளுடைய
0: கனவுக்கு
3: சப்போர்ட்டிவா இருந்தாங்க.
0: உங்க கனவுக்கு அப்பா ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு என்ன கனவு இருக்கு, அண்ட் அதுக்கு உறுதுணையா இருக்கு அந்த நபர் யார் அப்படின்றத கால் பண்ணியா கூட சொல்லலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008, இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. இப்ப உங்களுக்காக விருமாண்டி படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கொம்புல பூவை சுத்தி, இந்த படம் தான் கேட்க போறீங்க. கமலஹாசன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இளையராஜா வரிகளும் அதுல இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 5:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யார் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கமா சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம்மா, வணக்கம். உங்க கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பர்சன் யார், அதை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க.
1: தமிழ்நாடு
0: புரியுது. சீக்கிரம் நீங்க மலேசியாவுக்கு போக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யாரு?
2: என்னுடைய அப்பா தான் என்னுடைய கனவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு.
0: முதல்ல உங்க கனவு என்ன?

0: அவங்களுடைய பசங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு. டெக்னாலஜி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த நிறைய இடங்கள்ல அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் என்ன, ஐடி கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கல்ச்சர் என்ன, எல்லா விஷயத்தையுமே அவர் தகவலை சேகரிச்சு எனக்கு சொல்லுவாரு. அந்த எனக்கு எனக்காக அந்த வீட்டுல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வாங்கி கொடுத்து அதுல கோடிங் எல்லாம் அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் சேர்த்து விட்டு அது சூப்பரா கத்துக்க வச்சு எனக்கு ஏற்றதை அவர் பண்ணாரு. அதனால நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான். அந்த இன்ஸ்டர் நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்து எனக்கு சப்போர்ட்டிவா என்ன பாத்துக்கிற அளவுக்கு தயார்படுத்தினாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது.
1: சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த அறிவுற்றவர் தந்தை அப்படின்றது கரெக்டா இருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: நன்றி நன்றி.
0: அறிவை ஊற்றுறதுக்கு சிறந்த ஆசான் ஃபர்ஸ்ட் தந்தை இந்தானு சொல்லுவாங்க, அதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள்ங்க. நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
1: சொல்லுங்க இஸ்மாயில், உங்களுடைய கனவு என்ன?
2: எங்களுடைய கனவு வந்து அந்த பையனுடைய லட்சியம் தான் சார்.
1: என்ன உங்க
2: பையன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு
1: அவரும் ஒத்துழைப்பு கொடுக்கறாரு சொல்றீங்க? வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய சன்னுக்கும் வாழ்த்துக்கள்.
2: பையன் பேர் வந்து ஜே ஐ முகமது ஷஃபி.
1: ஓகே முகமது ஷஃபி, ஷஃபி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க.
2: நன்றி.
1: இந்த மாதிரி வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்க கனவு என்னன்னே மறந்துடுறாங்க. தன்னுடைய பிள்ளைகளோட கனவு தான் எங்களுடைய கனவு, அவங்க நல்லா இருந்தா போதும், அவங்க கை நிறைய சம்பளம் வாங்கி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கனவு என்ன? சிறப்பு சிறப்பு. அதுக்கு நல்லா படிக்கிறாருங்களா அவரு? அருமை அருமை, கண்டிப்பா ஆயிடுவார், கவலைப்படாதீங்க.
3: நன்றி.
1: அண்ட் இதே மாதிரி உங்களுடைய கனவு என்ன, அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க நபர் யார் அப்படின்றத கால் பண்ணி என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்காக காஞ்சனா 3 படத்துல இருந்து காளி காளி அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. திவாகர் சந்தோஷ் பாடிய பாடல், மதன் கார்கி வரிகள்ல, சேகர் சாய் பரத் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் 5:50 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பர்சன் யார் அப்படின்னு தான் கேட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஒரு பக்கம் சிவகுமார் சார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்களுடைய கனவு என்ன?
1: சார், என்னுடைய கனவு என்னன்னா, எங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் சார். என்னோட கனவு முழு சப்போர்ட்டா இருக்கும்.
0: ஓகே, அண்ட் அதுக்கு அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? நல்லா படிக்கிறாங்களா?
1: நல்லா படிக்கிறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சார்.
0: சிறப்பு சிறப்பு,
1: நல்லா தான் படிக்கிறாங்க.
0: சிறப்பு சிறப்பு, அண்ட் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு.
1: ஓகே சார, ஓகே சார், கழிச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அண்ட் இந்த மாதிரி நானும் நிறைய பேர்கிட்ட நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து எந்த கனவும் இல்லை. எங்கள் பசங்க நல்லா படிக்கணும், பேர பசங்க நல்லா படிக்கணும், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் பெரிய ட்ரீமாக இருக்குது. ஸோ நாங்கள் கனவுலாம் வந்து எங்கள் கனவு அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க நல்லா படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க. ஸோ அப்துல் கலாம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல்

0: நம்ம ட்ரீம் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஓட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இன்னும் வந்து அந்த நாள் சிறப்பாக இருக்கும், இந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம், நான் கள்ளக்காயில இருந்து ஆறுமுகம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஆறுமுகம், உங்க வாழ்க்கையில உங்க கனவு என்ன?
1: என்னுடைய வாழ்க்கையில கனவு சார், நான் ஒரு சின்னசா வீடு கட்டிக்கிறேன் சார்.
0: சரிங்க,
1: அம்மா வீடு தான்.
0: ம்,
1: அதுக்கு காம்பவுண்ட் எடுக்கலாம்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ண முடியல சார், அதான் என்னுடைய கனவு.
0: ஓகே, ஸோ ஆனா அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: ஆ, முயற்சி பண்ணிருக்கேன் சார்.
0: ஸோ இந்த முயற்சியில உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு?
1: எங்க உறுதுணையா இருக்கிறது வந்து எங்க மகள் தான் சார், எனக்கு ஒரே மகள்.
0: சரி,
1: அவதான் உறுதுணையா இருக்கிறா.
0: ஓகே, நீங்க கட்டுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதுணையா இருந்துகிட்டே இருக்காங்க.
1: ஆமா ஆமா சார்.
0: ஓகே, சீக்கிரமே அதை கட்டி முடிச்சிருவீங்க. ஓகே,
1: காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறா.
0: சரி சரி சரி, பின்னாடி 10 பேருடைய வழி இருக்கும், அண்ட் அந்த நபர்கள் யார் அப்படின்றதான் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு வந்து என்னுடைய அம்மா எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, என்னோட அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, என்னுடைய தங்கை சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, என்னுடைய மக பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க, நிறைய பேர் நண்பர்கள் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய கனவு வந்து ரொம்ப ஈஸியாயிருது, நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கனவை சுமந்துட்டு போகிறப்போ நம்ம கூட நம்மளை வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கனவை மறந்து அதை பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள்கிட்டையும் இதை நம்ம கவனிக்கலாம். ஒரு பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரீம் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, அவங்க எடுக்கிற பாடம் எடுக்கிற அந்த பசங்க வந்து நல்லா கற்றுப்பாங்க. ஆனால் கடைசி வரையும் அவங்க ஒரு பேட்ச் முடிஞ்சால் இன்னொரு பேட்ச் அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்குமே தவிர, அவங்கள்ட்ட படித்த அந்த பசங்க வளர்ந்து பெரிய இடத்துல இருப்பாங்க, அவங்க அந்த கனவு அவங்களுடைய கனவெல்லாம் மறந்துட்டு மற்றவங்களுடைய கனவை நிறைவேற்றி வைப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா அப்பா சொந்தக்காரவங்க ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியை நெருங்கியாச்சு. இன்னைக்கு உங்களுடைய கனவு என்ன, அதுக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், எல்லாருக்குமே நன்றிகள். அண்ட் மீண்டும் வந்து நான் திரும்ப உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ ரெயின்போ மேடை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக முரட்டு காலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் தான் கேட்க போறீங்க, கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: Coming up shortly is the bilingual off-tube commentary in Hindi and English of the ICC Women's T20 Cricket World Cup 2026 to be played between India and Bangladesh.
1: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்எல்சியின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் என்எல்சி நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான மூணு பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை

0: மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Check your systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Welcome back. You're listening to Drive Time on 101.4 FM Rainbow with your host, Dinakaran Singeravelu. If you want to listen to your favorite tracks on the radio, all you have to do is log on to facebook.com/rainbowfm and post your request, and we'll be delighted to spin it live and exclusive on air. And coming up next is a song released in 1973. This laid-back classic became Steve Miller's signature song, filled with playful nicknames and memorable one-liners. The track perfectly captured the easygoing spirit of the 1970s rock movement, The Joker.
5: People call me the space cowboy.

நேரம் 7 மணி ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்குறீங்க. நான் லோகேஷ் பேசிகிட்ருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே சில மெமரிஸை கடத்தி கொண்டு போகிற சில பாடல்களாக தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் நம்ம முதலாவதாக கேட்க போகிற பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து, இசைஞானி இளையராஜா இசையில அன்னக்கிளி ஒன்ன தேடுது அந்த பாட்டு தான் கேட்க போறோம். சோ இந்த பாடலை வந்து எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க, பூர்ணிமாவும் பாடியிருக்கிறாங்க. பஞ்சு அருணாச்சலம் வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுளே.

நேரம் 7:06 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறைய பாடல்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது இந்த அன்னக்கிளி பாடல் கேட்டீங்க இல்லையா? சோ இதுக்கு முன்னாடி நிறைய கதை இருக்குங்க. இந்த பாடல் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மெட்டெல்லாம் வந்து இளையராஜா சார் வந்து இங்க இருக்குல்ல இந்த நம்ம லைட் ஹவுஸ் மெரினா பீச்ல இருந்து நிறைய தூரம் வந்து அதை வந்து பாடிட்டு அந்த மெட்டெல்லாம் அசை போட்டே போயிருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சி அவர் அந்த பாடலை வந்து முதல் முதலாக ரெக்கார்ட் பண்ணலான்னு போறப்போ கரண்ட் கட் ஆகுது. இத்தனை தடையை மீறி உடைச்சு இன்னைக்கும் நம்ம நேயர்கள் விரும்பி கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்து இன்னொரு பாடல் தான் கேட்க போறீங்க. ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து பூந்தேனில் கலந்து அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு. கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்கள்

மாநாட்டிலும் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERTயின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

0: ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனா்.

0: கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 மணிக்கு கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், கண்ணன் ஒரு கை குழந்தை எனும் பாடல். பி சுஷிலா, கே ஜே எஸ் தாஸ் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 7:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எண்ணுயிர் தொடர் திரைப்படத்திலிருந்து ஏ ராசா தி ரோசா போ அந்த பாடம் கேட்க போறீங்க. மலேசியா வாசுதேவன் மற்றும் பாரதிராஜா இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக.

நேரம் 7:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து தேவதை போல் ஒரு அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. மலேசியா வாசுதேவன், மனோ மற்றும் சுரேந்தர் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 7:57 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடும்போது நான் தென்றல் காற்று அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் புலமை பித்தன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1 தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும்

இன்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில உங்க மனதுக்கு பிடித்த இதமான மெலோடியான சாங்ஸ் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெற்றி கொடிகட்டி திரைப்படத்திலிருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:23 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து நதியே நைல் நதியே, அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. அனுராதா ஸ்ரீராம் சுகிந்தர் சிங் இணைந்து பாடிய பாடல், பா விஜய் வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

Sana bağlı. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

இருந்து இஞ்சிரிங்கோ இஞ்சிரிங்கோ பாடல் தான் கேட்க போறீங்க. கமலஹாசன், சித்ரா, கிளின்டன், டாமினிக் இணைந்து பாடிய பாடல் தாமரை வரிகளில். ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:42 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து தனியே தன்னந்தனியே, அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் குரல்களில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:54 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக விரும்புகிறேன் திரைப்படத்திலிருந்து நிஜமா நிஜமா பாட்டு தான் கேட்க போகிறீங்க. சாதனா சர்க்கம் மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகளில், தேவா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அன்னிலவில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நம்மளை நம்ம பழைய நினைவுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய நிறைய பாடல்கள், 60, 70களில் வந்த பழைய பாடல்களை கேட்க போறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கலைக்கோயில் திரைப்படத்திலிருந்து முள்ளில் ரோஜா, அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: 上的歌女。
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 10:09 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஈவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து மஞ்சள் முகம் என தொடங்கும் பாடல். பி சுசிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:19 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சிற்றங்கி படத்திலிருந்து நெஞ்சினிலே உன் நினைவு என தொடங்கும் பாடல். டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, ஜமுனா ராணி இணைந்து பாடிய பாடல். கூமா பாலசுப்ரமணியம் வரிகளில், வேதா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:29 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என் கடமை திரைப்படத்திலிருந்து மீனை மீனை மீனம்மா, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. பி சுஷிலா பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தொழிலாளி திரைப்படத்தில் இருந்து வருக வருக திருமகளின் என தொடங்கும் பாடல். டீம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் மாயவனதன். வரிகளில் கே வி மகாதேவன். இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.
1: வருக வருக திருமகளின் முதல் மகளே.
2: வாழ்க கலை மகளின் தலைமகனே.

நேரம் 10:49 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஈவென்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து தாமரப்பூ குளத்திலே, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். டி ஜி லிங்கப்பா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:56 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போறீங்க. அண்ட் இதோட நான் கிளம்புற நேரமும் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நாளில் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். அண்ட் எல்லாரும் நல்லா தூங்குங்க. இனிய இரவு வணக்கம். புதிய பறவை படத்திலிருந்து அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 11:01 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸில், அகத்தியன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands.

அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில, சித்ரா அவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:37 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதலர்து நம் திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் அவர்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னி மேனன் எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

11:59 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். நேயர்கள் இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தாத்தா தாண்டு தஜொல்லு தாத்தா ஜொல்லு தஜிமி தாத்தா தீமி தக்கட்ட தரகட தரகடதான் தாத்தா தாண்டு தாத்தா ஜொல்லு தரகட தரகடதாம் தரகட தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தாம் தீம் தாத்தா தாண்டு தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தாத்தா ஜொல்லு தாண்டு தா

Saca de la deluxe,

கஸ்தூரி பேசும் வளையும் குழையும் க

கார் வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேர்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறாரோ ஆறோ செல்வமே ஆ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

நாளைக்கு எல்லாம் முடிப்பேன். நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூட

நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாதோ லேசா கொத்து கட்டி போடாத குமரிச்சிட்டு கண்கை பாடாதோ காதல் நெட்டு நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாதோ லேசா கொத்து.

மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்னை நாளும் வளர்க்கணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்களம். பழைய பெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்செழுத்தினாய் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல். ராகம் ராகவினோதினி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தபல்,

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: நேரம் 5:27. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் ககுங்குமவிலேபன அளிக சும்பிகஸ்து.